பிராகிருதம் ஸ்ருதி சதோக்தம் அகால காலியம் ஆனந்த சாந்திரமனகம் பரமம் பதம் தத் த்யக்த்வா கதஸ்த்வமவனே ரவணாய தேவ சர்வம் சஹே சப.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கோட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:02:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: புலரும் இந்த இனிய காலை பொழுதில் நாம் துவங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடலை இசையமைத்து பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் விக்ன விநாயகனை போற்றி வலம் வந்த அந்த பாடல் இசையமைத்து பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். நேரம் 6:30 நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல் கிருஷ்ணன் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்

கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம் இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 6:10:50. நித்தம் நித்தம் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ.வி. ரமணன் உமா ரமணன் பாடிய பாடல்

நேரம் 6:15:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வீரமணி கண்ணா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடல் வாரஸ்ரீ.

வாரஸ்ரீ இயற்றிய பாடல் கேட்டும் நம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். நேரம் 6:21:10. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரியசாமி தோரன் வரிகளில் எஸ் சௌமியா பாடிய பாடல்

பூவை செங்குட்டுவன் ஏற்றி பிரதீப் ரவி இசையில் ஷோபனா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் இப்பொழுது 6:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமிர்தா பாடிய பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் எஸ்எஸ்ஏ வாஹப். நித்தம் நித்தம் இறையொருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

நேரம் இப்பொழுது 6:39:35. அருள்மணி மாலை இந்நிகழ்ச்சியின் நிறைவாக எல் கிருஷ்ணன் இசையில் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கீதப்பிரியன்.

எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்டோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நம்மளுடைய நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் அன்பு ராணி இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிசி ராஜேஷ், அருள்மணி மாலையோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைவது மிக்க மகிழ்ச்சி, அறிவிப்பாளர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன், வணக்கம் சார், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சரவணன் ராமலிங்கம், இனிய காலை வணக்கம். பாலகிருஷ்ணன், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நேயர்களுடைய பதிவுகளில் வந்து செய்தி சுருக்கத்துக்கு அப்புறம் பார்ப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது

0: பொருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 க்கான மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல்

0: எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் வாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து

0: பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சியுடைய நேயர்களின் முகநூல் பதிவுகளில் அடுத்ததாக சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து சாந்தி ரமேஷ் இனிய காலை வணக்கம். மயிலை பட்டாபி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் அருமை. பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம். சூலை மனோகரன் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணன் காலை கிழக்கிய உற்சாகம் அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா இனிய காலை வணக்கம். மணலி பெரிய சீக்காடு ஜெயக்குமார் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி மற்றும் நண்பர்கள் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி இனிய காலை வணக்கம். லக்ஷ்மணன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. பர்வதவர்தின் இனிய காலை வணக்கம் சார். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த விநாயகர் பாடல் நந்தகுமாரா நவநீத கிருஷ்ணா காலையில் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன் காலை நேரத்தில் இறை சிந்தனையோடு இனிய பக்தி பாடல்களை வழங்கி அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வளமரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள்லாம் கேட்டோம். அடுத்து உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 வணக்கம் தமிழ்நாடு உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:15 செய்தி அறிக்கை, 7:25 நாளிடுகளில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில். காலை 8 செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். 9 செய்தி சுருக்கம், 9:02 திரைகாணம். 10 செய்தி சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. காலை 11 செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை. பகல் 1 பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 2:15 திரைகாணம். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் பிரதம மந்திரி அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 KR என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆவாரம்பூ திரைப்பட ஒலிச்சித்திரம், இதில் வினித், நந்தினி, நாசர், கவுண்டமணி, சுலக்ஷனா மற்றும் பலர், இசை இளையராஜா, கதை திரைக்கதை பத்மராஜன், வசனம் பிரசன்னகுமார், இயக்கம் பரதன், வானொலி வடிவம் வி குமார். மாலை 4 செய்தி சுருக்கம், 4:02 திரைகாணம். 5 செய்தி சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 5:10 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ. 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:15 செய்தி அறிக்கை. 7:25 திரைகாணம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8 செய்தி அறிக்கை. 8:05 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எழுத்தாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் மு செண்பக காசி. 9:00

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், அமைப்பு திரிபுர சுந்தரி, அமைப்பு பொன் சந்திரன். 9:15 திரைக்கான 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மிட் நைட் மெலோடிஸ் இடம்பெற கேட்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7 மணி. கடின உழைப்பும் பொறுமையும் வெற்றியை உருவாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம்தான் இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் ஹரி இயற்றிய பாடல் அது. ஹரிச்சரன், நாகாஷ், ஆசிஸ், வேல்முருகன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் இப்பொழுது 7:05:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: டேய் தம்பி, ஏண்டா இவ்ளோ வேகமா வண்டி ஓட்டுற? கொஞ்சம் மெதுவா தான் போயேன்.
2: இருக்கா, இப்படி வண்டி ஓட்டினாதான் சீக்கிரமா போக முடியும்.
1: சீக்கிரம் போனோம் தான், ஆனா சீக்கிரமா போயிட கூடாது.
2: ஏங்க அப்படி சொல்ற?
1: நாம வெளிய போயிட்டு வர வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக திரும்பி வருவோம்னு நம்ம வீட்டுல இருக்கவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் வேகமா போயிடலான்னு நினைக்கிற அந்த ஒரு நொடி நமக்கு மட்டும் இல்ல, அவங்க வாழ்நாள் முழுவதும் பெரும் துயரமாகவும் பெரும் இழப்பாகவும் மாறிடுது. அதனால சாலையில போகும்போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் ரொம்ப கவனமாகவும் வண்டி ஓட்டுறது அவசியம்.
2: புரியுதுக்கா, என்ன மன்னிச்சிடு, இனிமே சாலையில கவனமா வண்டி ஓட்டுறேன்.
3: சாலை விதிகளை கடைபிடிப்போம், விபத்தில்லா பயணத்தை மேற்கொள்வோம்.
0: உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் தொடர்பான தகவல்கள் கேட்டும். தகவல்களை தொகுத்து வழங்கியவர்கள் ஆர்ஜே கௌதம் அண்ட் மரியம்.

0: சுப்பிரமணிய புரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையில் வேல்முருகன், சுசித்ரா, மதுரை பானுமதி குழுவினர் பாடிய பாடல் பாடல் யுகபாரதி. நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

கபிலன் வரிகளில் அஞ்சாதே என்ற திரைப்படத்திற்காக சுந்தர் சி பாபு அவர்களுடைய இசையில் நவீன் மாதவ் குருவினர் பாடிய பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது உங்கள் விவத் பாரதி தமிழ்.

0: எஃப்எம் 102.3.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரினாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்ல உள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற

இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2வது உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11 வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2வது உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே GT சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாகவும், இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும், முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும், கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும், நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்தார்.

தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ரோஷினி பிரியா திவ்யா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். தீராத விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திற்காக ப விஜய் இயற்றி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பாடல் இது. நிலையத்தின் நேரம் இப்பொழுது 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நேர்களை வணக்கம். தமிழ்நாடு கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நமக்கு வந்து நேயர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்க ஃபேஸ்புக் பேஜில் ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளேடுகளில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களோடு இன்னும் சில திரை இசை பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ப. விஜய் இயற்றிய பாடல் கேட்டோம். உன்னாலே உன்னாலே என்ற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கிறிஷ் அருண் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:37:40. நேயர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளேடுகளில் இடம்பெற்ற முக்கிய செய்தி துளிகள். வேறு கால சர்க்கரை நோயை தடுக்கும் புதிய சிகிச்சை திட்டத்தை சோதனை முயற்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்படுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அடுத்து, +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடையாத சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வரும். ஜூன் மாதத்தில் தேர்வில் அவர்களை தேர்ச்சி பெற வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநகராட்சி பள்ளிக்கல்வித்துறை இணை ஆணையர் அறிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வில் 95.20% தேர்ச்சி பெற்றதாக பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதில் மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட 0.17% அளவிற்கு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக, 22 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மஞ்சள் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் பள்ளிக்கல்வி முறை என்ற தலைப்பில் நிதி ஆயோக் ஒரு புதிய அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி பள்ளி உள்கட்டமைப்பு, பணியாளர்கள், மாணவர்கள் சேர்க்கை மற்றும் கற்றல் குறிகாட்டிகள் குறித்து தேசிய மற்றும் மாநில அளவிலான தரவுகளை தொகுத்துள்ளது. அடுத்து, IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மெட்ரோ ரயிலில் நாளை இலவசமாக பயணிக்கலாம் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டிக்கான

0: போட்டிக்கான வரும் ரசிகர்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் சிஎஸ்கே கிரிக்கெட் வாரியம் இணைந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி போட்டிக்கான வருபவர்கள் மின்னணு அல்லது காகித பயணச்சீட்டு வைத்திருப்பவர்கள் அதில் உள்ள பிரத்யேக கியூஆர் குறியீட்டை மெட்ரோ நிலைய நுழைவு வாயிலில் ஸ்கேன் செய்து பயணிக்கலாம் என மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளேடுகளில் இடம்பெற்ற முக்கிய தகவல்கள் கேட்டும். நேரம் இப்பொழுது 7:40:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நேரம் 7:41:20. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் போஸ்ட் போடலன்னு சொல்லிட்டு நம்ம நேர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. காலையில் 7 போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன், இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த இன்டர்நெட் சேவை வந்து ரொம்ப மெதுவாக இருக்கிறதுனால இன்னும் நமக்கு வந்து இந்த பதிவு வந்து சேரல. அதுக்கு பதிலாக வந்து அதனுடைய கேள்வியை வந்து நானே உங்களுக்கு அறிவிச்சிடறேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் FM 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்பலாம். எந்த அமைப்புகள் இணைந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்படுகிறது? இதான் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய கேள்வி. உங்களுடைய பதிவுகளை ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்பலாம். எந்த அமைப்புகள் இணைந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3.

சிநேகன் இயற்றிய பாடல் கேட்டும். மன்மதன் என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் சாதனா சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:45.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று வந்து கேட்டிருந்தோம். எந்த அமைப்புகள் இணைந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், கேட்டிருந்தோம். உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்பலாம். நேரம் 7:46

0: நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல் அது. வாரணமாயிரம் என்ற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பென்னி தயால் நரேஷ் ஐயர் சோலார் சாய் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:50.
1: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஆதவன் என்ற திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன் சின்மயி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:54:45. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், தொடர்பான நேயர்களுடைய

நூல் பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணன் இனிய காலை வணக்கம். சூளை மனோகரன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காற்றலையில் தவழ்ந்து வந்த அனைத்து பாடல்களும் ஒவ்வொன்றும் தித்திப்பாக தேனமுதமாக இருந்தது. நிகழ்ச்சி தொடர்பாக அவர் வந்து பதிவுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்ட அந்த கேள்வி தொடர்பான பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, பிரபாகரன் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக்குவரத்து அமைச்சகம் இணைந்து இந்த பதிவு இந்த வாரம் வந்து அனுசரிச்சிட்ருக்காங்கன்ற ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சாலை பாதுகாப்பு வாரத்தை ஒட்டிய விழிப்புணர்வு முக்கியத்துவத்தை உணர்ந்த தகவல்கள் மிகவும் அருமை சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. இன்றைய நாளில் சிறப்புகள் நிகழ்வு செய்திகள் எல்லாமே வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து அருமையாக இருந்தது சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி வணிகம் இல்லாத வணக்கம் தமிழ்நாடு அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கிய பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த அமைப்புகள் இணைந்து சாலை பாதுகாப்பு வாரம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அனுசரிச்சிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, யூஎன் மற்றும் டபிள்யூஹெச்ஓ இந்த இரண்டு அமைப்புகள் இணைந்து தான் வந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரம் விழிப்புணர்வு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செஞ்சிட்ருக்காங்கிற தகவலை வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஒரு பாடலோடு இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அதனைத் தொடர்ந்து காலை 8:02 நேயர்கள் விரும்பி கேட்ட உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சி நிறைவாக பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி வித்யாசாகர் இசையமைத்து KG யேசுதாஸ் சாதன சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல்

0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்கு ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை

அமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கூட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் சரியா 8:03 ஆயாச்சு. இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி வழங்குறதுக்கு வந்திருக்கேன் நான், ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, இன்னைக்கு தேதி வந்து May 9, 2026. ஸோ நல்ல ஒரு காலை வேளையில் நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். நல்ல ஒரு அழகான இதமான கிளைமேட் வெளியே, சென்னையிலலாம் அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக ரொம்ப சூப்பராக நீங்கள் நினச்ச மாதிரி ரிலாக்ஸ்டாக பர்ஃபெக்டாக போகணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கிறேன். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து நேர்களோட ரிக்வஸ்ட் சாங்ஸாக வந்து கேட்டு ரசிக்க போகிறோம். போஸ்ட் கார்டு வாயிலாக நேர்கள் ரிக்வஸ்ட் பண்ணி நமக்கு எழுதி அனுப்பிய பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. அந்த வரிசையில் முதல் பாடல் தக் லைஃப்ல இருந்து வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா மேல்பாக்கம், சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா திருமழிசை நாகராஜ், அஸ்வினி தேஜூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, சீனிவாஸ் ஜெயலக்ஷ்மி, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோகன், தானு, போஸ், கொரட்டூர்லேருந்து ரஞ்சித், குருதயாள், குரோம்பேட்டையிலேருந்து என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண். இவங்க எல்லாரும் ரொம்ப ஆசையாக கேட்டிருக்க பாடல் தான் உங்களுக்காக வந்துட்ருக்கு. தக் லைஃப் படத்துலேருந்து ஜிங்கு சா அப்படிங்கிற பாடல் வைஷாலி, சமந்த், சக்தி, ஸ்ரீ கோபாலன் அவங்க குரலில் பாடியது மற்றும் கமல்ஹாசன் வரிகள் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அமைந்த இந்த சாங் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஆல் ரைட், வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:11 ஆயாச்சு. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் அர்ஜய் சாய்லக்ஷ்மி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்களோட விருப்ப பாடல், யாரெல்லாம் விருப்பப்பட்டு கேட்குறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எங்களோட எஃப்எம் ஸ்டேஷனுக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பிச்சா உங்களோட விருப்ப பாடலும் உங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். அந்த வரிசையில் அடுத்ததாக யாருடைய ஃபேவரட் சாங்கை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜய் சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, சிதம்பரம் சின்ன மார்க்கெட்லேருந்து வெள்ளைச்சாமி செல்வி, சென்னை முகப்பேர்லேருந்து பிரமிளா தமிழ் செல்வன், வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பா ஸ்ரீ, செல்லப்பா, அன்பாசிரியர், ஈரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்தின சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன், ஷர்மிளி சாகர், தமிழ் செல்வி, வேல்விழி, வேல்முருகன், தர்ஷினி, திவ்யா, லாவண்யா, ரேணுகா, இவங்க எல்லாரும் கேட்டிருக்க அந்த விருப்ப பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி படத்துக்காக வந்துட்டுருக்கு. பொட்டல முட்டாயின்ற பாடல் சந்தோஷ் நாராயணன் குரலில், விவேக் அவர்களுடைய வரிகளில், மற்றும் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையமைப்பில் என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக். நேரம் சரியா 8:16 ஆயிட்டு இருக்கு. அது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம்? திருநின்றவூர்லேருந்து, நியூ காந்தி நகர்லேருந்து கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர்லேருந்து சத்யநாராயணன், வெற்றி செல்வி மற்றும் சாதனா, திருவல்லிக்கேணியிலேருந்து நாராயணன், மோகனலக்ஷ்மி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர்லேருந்து சூசை ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருத்தின்றவூர்லேருந்து நடுக்குத்தகை அப்படிங்கிற இடத்துல தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, கொருக்காத்தூர்லேருந்து ஞானமுருகன், வரலக்ஷ்மி, லோகேஸ்வரன், யுவனேஷ் கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறுலேருந்து அண்ணாமலை, வாசுகி, தணிகைவேல், காயத்ரி, சஞ்சனா மற்றும் ரக்ஷன். இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்க பாடல் வந்து காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்காக கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பு மற்றும் அவர்களுடைய குரலே அமைந்த இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். Stay tuned to the Vivid Bharati Tamil FM.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3

அழகான சனிக்கிழமையில் அழகழகான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் விவித் பாரதி கேட்கணும். எஸ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்கிட்டிருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. ஸோ சொன்ன மாதிரி டே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மிதமான அழகான கிளைமேட்டில், குளிர்ச்சியான கிளைமேட்டில், இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட், ஒரு மழை, ஒரு குளிர்ச்சிக்காக நம்ம தான் ஏங்கிக்கிட்டு இருப்போம். எந்நேரமும் ஃபேனும் ஏசியும் போட்டுட்டு இருக்கிற ஒரு டைமில் வெளியே இயற்கை சூழ்நிலையிலே நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சில்னஸ், இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிளைமேட் ஃபீல் ஆகிறப்போ மனசும் அந்த நாளும் ரொம்பவே இயல்பாக ரொம்ப அழகானதாகவும் நல்லதாகவும் அமையும். ஸோ அந்த ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருலாம். இந்த பாடலை யார் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆரணி மாமண்டூர்லேருந்து திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன் வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லட்சன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம் மற்றும் ரேகா, மாதவரம் உடையார் தோட்டத்திலிருந்து ஜமுனா, ஏகாந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம் வாவுசீத்தருலேருந்து ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன் மற்றும் மாதவரத்திலிருந்து மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், இவங்க எல்லாரும் மகாராஜா திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஜிதின்ராஜ் குரலில் மற்றும் ஜிதின்ராஜ், ஹர்ஷிகா தேவநாத் குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், அஜினிஷ் லோக்நாத் அப்படின்றவங்களோட இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: பத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம்பீரப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவார், இப்படி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Hundred 2.3 FM.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:28 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. நேர்களோட விருப்ப பாடலை, அதாவது போஸ்ட் கார்டு ரிக்வெஸ்டில் வந்த விருப்ப பாடலை தான் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். எஸ், அந்த விருப்ப பாடலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேர்கள் நம்ம நிகழ்ச்சியோட எப்போவுமே இணைந்திருந்து ரொம்ப குதூகலமாக ப்ரோக்ராம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்க ஃபேஸ்புக் நேர்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? ஸோ யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சட்டிட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடலாம். மேலப்பேடு தயாளன், சங்கர் டெய்லர், சேந்தமங்கலம், எஸ் பழனி, திருமிழிசை, அஸ்வினி நாகராஜ் இவங்கெல்லாம் வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், அடையாளம் பட்டு, ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, ஹேமலதா, பூவலப்பாளையம், ஆனந்தமுருகன், பிரபாகரன், சூலை, ரீஜா மனோகரன், சின்னராஜ், பட்டாளம், அப்துல் ஜலீல், கருப்பண்ண ரங்கசாமி மற்றும் ரோசையா, இவங்க எல்லாருமே வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதே போல் இன்று முழுவதும் வந்து நிகழ்ச்சியை கேட்டு இதே ஒரு ஹாப்பியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வெட்டவளம் குமார், விஜயா, செங்கம் சுகுணா, புனிதன், மானம்பதி, காஞ்சனா, அகிலன், மனோகரன், வானகரம், சாந்தி, விஜயகுமார், முகப்பேர் கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர், டி லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவளம், மல்லிகா ரங்கநாதன், திருமவரம், கஸ்முனா ராஜ்காந்த், சங்கராபுரம் மேட்டு தெரு செந்தில்குமார், மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ். இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்க பாடல் வந்து இந்தியன் 2 திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பாடலை நீங்கள் கேட்கலாம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:36 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. நிறைய நேயர்களோட விருப்ப பாடலாம் கேட்டு ரசிச்சாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி இருக்குது. ஸோ மிச்சம் யாருடைய விருப்ப பாடல்கள்லாம் இன்றைக்கி கேட்டு ரசிக்க போகிறோன்னு எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடது வருமா வருமான்ட்டு நேயர்கள்லாம் ஆர்வமாக இருக்கிறது தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நான் வழங்கிட்டுருக்கேன். அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னு பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன். திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து எஸ் வி ஜானகிராம், அந்தோனி. சாத்தான்குளம்லேருந்து எம் எஸ் மயில். உக்கிரன்கோட்டையிலிருந்து மணி. பாப்பாக்குடியிலிருந்து கவிஞர் ஈரா செல்வமணி. தஞ்சை மணி. திருநெல்வேலி அம்மன் சன்னதியிலிருந்து கே கோபால் சிங். இவங்க எல்லாருமே அரண்மனை 4 ஒரு சூப்பர் வைபான பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக அப்படியே ஒரு மிதமாக போய்கிட்டு இருந்த நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ட்விஸ்ட் வரப்போது இந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.

நேரம் சரியா 8:42 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்கோம். சிலர் ஆல்ரெடி காலையில் எழுந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருப்பீங்க, இல்லை வெளியே கிளம்பிட்டுருப்பீங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பரபரப்பாக பண்ணாமல் கொஞ்சம் நிதானிச்சு எல்லாமே ஒரு ஸ்லோ டவுன் பண்ணி நிதானமாக பண்ணிங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக உங்கள் மனசு போல் நீங்கள் நினச்சா மாதிரி இந்த நாளை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எல்லா நேரத்துலேயும் ஒரு பதட்டம் அவசரம் இல்லாமல் நின்று நிதானமாக ஒரு பாஸ் கொடுத்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 10 செகண்ட் நம்ம பொறுமையாக செய்கிறதுனால எதுவும் நம்ம மிஸ் பண்ணிட போகிறதில்ல. ஸோ அதை மனசில் வச்சுட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்கும் நல்லது. ஓகே, அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண், நக்ஷத்ரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள், சாய்ராம் நகர்லேருந்து சங்கரநாராயணன் ஷேமலதா, திருமுடிவாக்கம்லேருந்து தமிழ்செல்வி மணி பாரி, புரசை தண்டலம்லேருந்து பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேலாவத்தம்லேருந்து பார்த்திபன் ஜெயவேலு, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம்லேருந்து பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரியிலேருந்து சிவாஜி, சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ், இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்க பாடல் வாத்தி திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்யூன், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும்ல?
2: அது சரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:50 நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, அடுத்த பாடல் திருவின் குரல் திரைப்படத்துக்காக வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டவங்க வந்து செய்யார் வட்டம், சிறுங்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர் வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, திருச்சி கருமண்டபம்லேருந்து வேலாயுதம், திரவிய மலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக் மற்றும் விஸ்வா, இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்க வா தாரகே அப்படிங்கிற அழகான பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து சாங்கை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.
1: முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
6: 102.3 FM.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:55 ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிகழ்ச்சியோட லாஸ்ட் விருப்ப பாடலாக வந்துட்டுருக்கு. எலெக்ஷன் திரைப்படத்துலேருந்து தீரான்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பொன்னாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, மணலி, பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், புவனா, சூலை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், ஏவிஎம் அவென்யூலேருந்து கோபி கிருஷ்ணா, திவாகரன், புரசை ஏமி திருவிலிருந்து அன்னை இல்லம்லேருந்து அக்ஷயா விக்னேஷ், விவேக் வினீத், திருவள்ளூர் கடங்கம்பத்தூர்லேருந்து விஜயகுமாரி சுரேந்திரன், கேரளம்லேருந்து வடகரா, குறிக்கல்லாட்டிலிருந்து நளினி பாஸ்கரன், குன்னுமகரையிலிருந்து கீதா பாலன், இவங்க எல்லாரும் கேட்டிருக்க அவங்களோட ஃபேவரட் சாங்கோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் 9 நான் உங்களை வந்து திரைகாணம் நிகழ்ச்சியில் இதே மாதிரி புதுசாக ஃப்ரெஷ்ஷான சாங்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது.

உள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.

நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11ஆம் தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம், சூப்பரான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இந்த நிகழ்ச்சி திரைகானம், உங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ஸோ லாஸ்ட் ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டு ரசித்தோம். பாடல்கள் எல்லாமே அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அப்படியே தாளாட்டுற மாதிரி இதமாக ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது. எல்லோரும் அப்போ தான் எழுந்திருந்திருப்போம் இல்லையா, வீக்கெண்ட் வேறு, எல்லோரும் அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு அதுக்குமா பொறுமையாக எழுந்து, ஸ்கூல் காலேஜெல்லாம் வேறு இப்போ லீவு மே மாதம்ன்றதுனால எல்லோரும் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களை தாளாட்டி அப்படியே பொறுமையாக எழுப்பினதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் உங்களை வந்து சுறுசுறுப்பாக ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாடல்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பாடல் என்ன பார்க்க போகிறோம், என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, தில் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு. மாணிக்க விநாயகம் அவங்களுடைய குரலில், அறிவுமதி வரிகளில், வித்யாசாகர் இசையில் உருவான இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

பாடல்கள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:10 நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு அருமையான சனிக்கிழமை வேலையில் சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு அப்படியே இந்த நாளையும் சூப்பராக தொடங்கி இன்றைக்கி நீங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற அந்த சூப்பரான பாடல், சூப்பர் ஹிட்டான பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சிவாஜி திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு இந்த பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் வந்து ஏ ரஹ்மான், சயனோரா, வாலி அவர்களுடைய வரிகள் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம்பியப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. 102.3 FM.

நேரம் சரியா 9:18 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி திரைகானம் உங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் அஜய் சாய்லட்சுமி. ஓகே, ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஒரு மிஷனோடு ஆரம்பித்தோம். தூங்கிக்கிட்டு இருக்கவங்களாம் இப்போ எழுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்கள்லாம் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில். நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா www.facebook.com/vivadbharathitamilfm102.3 இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். 9 திரைக்கான நிகழ்ச்சியோட போஸ்டர் இருக்கும். அது கீழே உங்களுடைய பொன்னான கருத்து களையோ பதிவுகளையோ இல்லை வாழ்த்துக்களையோ நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ யார் இங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சட்டன்னு பார்த்துடலாம். லக்ஷ்மண் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பக்கிரிசாமி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், குறிஞ்சா கேணி, அசாருதீன், பிரபாகரன் இவங்க எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முதல் பாடலே அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தீத்தலம் டிசி ராஜேஷ், சோமசுந்தர பிரபு, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அப்துல் ஜலீல் பட்டாளம்லேருந்து இவங்கெல்லாம் வந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு காலை வணக்கத்தையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ், நிகழ்ச்சியில் இணைந்தே இருங்கள். அடுத்ததாக சூப்பரான இன்னொரு பாடல் வந்துட்டுருக்கு. இன்னமும் உங்களை அப்படியே சுறுசுறுப்பாக்குற மாதிரியான நல்லா வைபிங்கான சாங்ஸ் தான் இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இப்போ வர இருக்கிற பாடல் வந்து காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து. சூப்பரான அந்த பாடல் உங்களுக்காக.

ஓகே, நேரம் வந்து 9:23 ஆயிடுச்சு. ஸ்டுடியோ கிளாக்ல விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைகானம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜய் சாய்லக்ஷ்மி. எஸ், இன்னைக்கு வந்து 9 சனிக்கிழமை ஆயாச்சு இல்லையா. இப்போது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பசங்க இருந்தாங்கன்னா காலேஜ் ஸ்கூல்லாம் லீவாக இருக்கும். ஸோ எங்கேயாவது போகலாமா ஏதாவது பண்ணலாமான்னு எல்லாம் அப்படியே ரொம்ப ஆர்வமாக பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ் சின்ன பசங்கள்லாம் பெரியவங்கெல்லாம் அப்பாடா இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது எங்கேயாவது போவோமான்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெளியே போய் இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கோடை வெயில் அக்னி நட்சத்திர வெயிலில் அவஸ்தப்பட்டுட்டு இருந்த தமிழக மக்களுக்கு இன்றைக்கும் அடுத்த சில தினங்களுக்கும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும்னு வானிலை இதில் சொல்லி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நியூஸே ஒரு பெரிய ஸ்வீட்டான நியூஸ் மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இந்த கிளைமேட் யூஸ் பண்ணி அதுவும் வீக்கெண்ட் வேறு. ஸோ எங்கே போனாலும் சேஃபாக கொடை எடுத்துகிட்டு சேஃபாக போயிட்டு மழையோ வெயிலோ கொடையோடு போயிட்டு கொடையோடு வாங்க, நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதோட நம்மளோட விவித் பாரதி பாடல்கள் கேட்டுக்கிட்டே சந்தோஷமாக இருங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்துக்காக செம வைபிங்கான சாங் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தான ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவை அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடுறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:30 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 திரைகானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், திரைகானம் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் வைபில் இருக்கக்கூடிய பாடல்கள், நல்லா நம்மளை துள்ளலாட்டம் போட வைக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் சூதுக்கவும் திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
1: ஹே டூட், ஹாய் அந்தோனி,
2: வாட்ஸ் அப், வாட்ஸ் ஹேப்பனிங்?
1: நதிங் மச்சா.
2: So sad.
1: Kuchaku, kuchaku, kuchaku.

காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொட பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்கிற, காசு பணம் தொட்டு.

காசு நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது ஞாயிறுத்த காசு சுண்டல் குறைக்குது காசு பணம் கொடுத்து மணி மணி.

காசு பண்ணா துட்டு மணி சனி, காசு பண்ணா துட்டு மணி சனி, காசு பண்ணா துட்டு.

அழகான அதுக்கே

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

நேரம் 9:38 ஆயிட்டிருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 திரைகானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. திரைகானம் நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி தொடங்கின முதல் பாடல்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச பாடல், அதாவது சென்னை 28லேருந்து சரோஜா சாமான்னிக்கல்லோ பாடல் கேட்டு முடிச்சாச்சு. எல்லாம் அப்படியே பயங்கர சுறுசுறுப்பாக எழுந்து உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு, என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் உங்களுக்கு இன்னுமே வைப் சேர்க்குற மாதிரி, இன்னும் உங்களை ஆட்டம் போட வைக்கிற மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை குட்டீஸ் எல்லோரும் ஆட வைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு டாக்டர் திரைப்படத்துக்காக. கேட்டு ரசித்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:47 ஆயிடுச்சு ஸ்டுடியோ கிளாக்ல. திரைகாரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எஸ், இன்னைக்கு திரைக்கான நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சாங்குமே அவ்வளோ சூப்பராக எல்லோரும் ரசிக்கும்படியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணும் வகையில் நம்ம வழங்கிட்டுருக்கோம். நேர்கள் தொடர்ந்து அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் நேர்கள் யாருங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சட்டுன்னு பார்த்துட்டு அடுத்த சாங்குக்கு ரெடியாக இருங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் சூப்பர் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் போடி மீனாட்சிபுரம் பொண்ணுக்காலை டெய்லர் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் ரேடியோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் பாடல்கள் இனிமையாக வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாளம்ன்றதை அழுத்தி சொல்லணும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் ஒவ்வொன்றும் மிதமாகவும் துள்ளதாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து பாடலை கேட்டு ஆட்டம் போட வைத்தது விவித் பாரதிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி தில் ஆரம்ப பாடல் திரைக்கானம் துள்ளலாக வந்தது தூங்கிய என்னை அழகாக அம்சமாக எழுப்பி உட்கார வைத்த சாய்லட்சுமி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம மிஷன் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு. தூங்கிட்டு இருந்தவங்களெல்லாம் நம்ம எழுப்பி விட்டாச்சு. மேலப்பேடு தயாளன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஹாப்பி மூடோடைய அடுத்த பாடலுக்கு போயிடலாம். உள்ளத்தை அள்ளித்தாலிருந்து இந்த சூப்பரான பாடல், இது வந்து பல பேருக்கும் நிச்சயமாக ஃபேவரட் சாங்காக இருந்திருக்கும், அப்பவும் சரி இப்போவும் சரி. ஸோ எப்போவுமே இது ஒரு ஃபேமஸான ஃபேவரட் சாங்காக தான் இருக்கும். இந்த பாடலை கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

102.3 FM. ஆல் ரைட், நேரம் 9:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சுதிரைகானம் நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களை மாதிரி நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களில் பல பேரை நான் தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டுட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் எழுந்து அந்த நல்ல வைபோடைய ஆட்டம் பாட்டம்னு துள்ளலாக இன்னைக்கு நாளை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலேருந்து. இந்த நிகழ்ச்சியோட இறுதி பாடல் வந்து வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலேருந்து வந்துட்டு இருக்கவங்களுக்காக. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி முடிவடைந்து 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி இருக்கு, அந்த நிகழ்ச்சி வழங்குறதுக்கு கஜராஜன் சார் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மோட இணைந்திருங்கள்.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவிக அரசமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்

படையின் புதிய தலைமை தளபதியாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். குடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது.

இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:40. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இந்த 1 மணி நேரமும் நம்ம இப்போ கேட்க போகிறோம்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் நேயர்களுக்கே தெரியும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து சில தினங்கள் கழித்து நிகழ்ச்சிக்கு வரலான்ற விதிமுறைகளும் நேயர்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து நிகழ்ச்சியுடைய விதிமுறைகளை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து சில தினங்கள் கழித்து நிகழ்ச்சியில் வந்தால் மற்ற புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியில் சமீபத்திய நிகழ்வுகள் அல்லது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்வுகள் அல்லது வந்து விளையாட்டு, அறிவியல், கல்வி இது தொடர்பான நிகழ்வுகள்லேருந்து தான், சமீபத்திய நிகழ்வுகள்லேருந்து தான் நம்ம வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள முடியாத நேயர்கள் வந்து முகநூலில் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பலாம். விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல்லையும் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பலாம். வாங்க, ஒரு இனிய பாடலோடு நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாயகன் என்ற திரைப்படத்திற்காக டி எல் மகாராஜன், பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் அது. இசை இளையராஜா, பாடல் புலமைப்பித்தன். நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த தொலைபேசி வாயிலாக பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணப்பரிவர்த்தனை தொடர்பான ஒரு கேள்வின்னே நம்ம சொல்லலாம். நம்மளுடைய வங்கியுடைய சேமிப்பிலிருந்து எவ்வளோ தான் நம்ம வந்து சேமிப்பு வந்து பொருள் ஈட்டி சேமித்து வச்சாலும் இன்றைய காலகட்டங்களில் வந்து நமக்கு வேறொரு சேமிப்பு வந்து நமக்கு உபயோகமாக இருக்கு. நமக்கு நம்மளுடைய கண் மறைவிற்கு தெரியாமல் ஒரு சேமிப்பு வந்து நம்மளுடைய அலுவலகம் வந்து நமக்காக வந்து சேமித்து கொடுக்குறதுனா அது இபிஎஃப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இபிஎஃப் பணம் சில நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி செய்வோம். சில நேரங்களில் பார்ட் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பண பரிவர்த்தனை வந்து தேவையை வந்து எடுக்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு திட்டம், அந்த திட்டத்துடைய பெயர் என்ன, அதாவது முழு விளக்கமும் நான் வந்து ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டேன். அந்த திட்டத்துடைய பெயர் என்ன, இந்த பார்ட் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இபிஎஃப் உடைய பார்ட் பேமெண்ட் எடுக்கக்கூடிய அந்த திட்டத்துடைய பெயர் என்ன, இதான் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி. நேரம் வந்து 10:10:45 ஆயிடுச்சு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பரையில் இருந்து சந்திரசேகர். வணக்கம்
0: சந்திரசேகர், கேக்குதா?
3: வணக்கம் ஐயா,
0: வாங்க சொல்லுங்க சந்திரசேகர்.
3: நான் வேலூர் கற்பாரில இருந்து சந்திரசேகர். பரிவர்த்தனை அப்படின்னு வார்த்தை சொன்னீங்களே, அது மட்டும்தான் கேள்வி சொல்றீங்களா?
0: அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கி சேமிப்பு இருக்கு இல்லையா, அதாவது

என்ன சொல்கிறது, நம்ம அலுவலகம் வந்து நமக்கு தெரியாமே நம்மளுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பிடிப்பு வந்து பிடிச்சிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. அப்படி அந்த வந்து இபிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை வந்து பார்ட் பேமெண்ட்டில் சில நேரங்களில் வந்து ஆன்லைனில் நம்ம எடுப்போம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து எடுக்கிறதுக்கு இப்போ வந்து அந்த மாதிரி நம்ம அலையாமல் ஒரு சுலப தவணையில் ஒரு திட்டம் மாதிரி ஒன்று வந்து இபிஎஃப் அந்த ஆஃபீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தொழிலாளர் வைப்பு நிதி வந்து அலுவலகம் வந்து ஒரு எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு அலைய வேண்டாம், அது அதுக்காக நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நம்ம மாற்றுன்ற வந்து இதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு. இப்போது எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டத்துடைய பெயர் என்ன? நன்றி சந்திரசேகர். அதாவது இந்த திட்டத்தின் மூலமா என்ன ஒரு சுலபமான ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலுவலகத்துக்கு போயிட்டு இபிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு டோக்கன் நம்பர் வாங்கிட்டு இது என்றைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும், 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும், சில நேரங்களில் ஒரு மாதங்கள் கூட நாட்கள் ஆகும். இதுக்கு வந்து நம்ம அலையாமல் அவங்க ஒரு நமக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த நம்மளுடைய வைப்பு நிதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணம் வந்து குறைந்தபட்சம் 50% வந்து நம்ம அதை நம்ம சேமிப்பில் இருக்கக்கூடிய பணம் வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்துடைய யூசஸ். தொடர்ந்து கேளுங்க, இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இன்னும் நிறைய கேள்விகள் நமக்காக தயாராக இருக்குது. அடுத்தடுத்த கேள்விகளில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து இணைய போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு கேள்வி, ஒரு கல்வி தொடர்பான ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு தொடர்பான ஒரு கேள்வியும் இருக்குது. இது இல்லாமல் வந்து கண்டுபிடிப்புகள் தொடர்பான ஒரு கேள்விகள்லாம் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

0: எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். மௌன ராகம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்த பாடல் அது, வாலி இயற்றிய பாடல் அது. நேரம் 10:18:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.
1: கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
2: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம்பீரப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 என்றும் இனியவை அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்பொழுது 10:20.

0: என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியுடைய இரண்டாவது கேள்விக்கு நம்ம இப்போ அடுத்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு கல்வி தொடர்பான ஒரு கேள்வி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியான ப்ளஸ் டூ தேர்வில் வந்து மொத்தம் எத்தனை சதவீதம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க? ஒட்டு மொத்தம் அரசு பள்ளி, தனியார் பள்ளி, இருப்பாளர் படிக்கக்கூடிய பள்ளி, இப்படி வெவ்வேறு பிரிவுகள்லாம் இருக்கும் இல்லையா, இதில் வந்து மொத்தம் வந்து ப்ளஸ் டூ தேர்வில் வந்து எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க? இதான் வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. உங்களுடைய பதில்களை 2952520853 மற்றும் ஒரு 2838989871 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற என்னுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், வாங்கம்மா சொல்லுங்க. இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றிங்கம்மா, நீங்க முயற்சி செஞ்சதுக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: இனிய காலை வணக்கம் கஜராஜன் சார்.
0: வாங்க சிங்கர் சார் சொல்லுங்க.
1: பேச ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: வாங்க, நன்றிங்க, மகிழ்ச்சி
1: சார். 95.2 நினைக்கிறேன் சார்.
0: 95.20 எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து 3

0: டூ 95.2 எல்லாம் வந்து எல்லாம் வந்து அக்யூரஸியாக சொல்கிறீங்க, அப்படியே வந்து எக்ஸாக்டாக சொல்கிறீங்க வந்து அந்த டேட்டாஸ்லாம் வந்து.
1: பெண்கள் கொஞ்சம் அதிகமாக தேர்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க சார்.
0: ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தானே, இந்த வருஷமும் நாங்கள் சலித்தவங்க இல்லைன்னு அவங்களே வந்து நிரூபித்து காமிச்சிருக்காங்க.
1: அனைத்து வெற்றி பெற்ற அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் தோல்வி வெற்றி வாய்ப்பு இழந்தவங்களுக்கும் வாய்ப்பு நிறைய அரசாங்கம் கொடுக்கும், அதை பயன்படுத்திக்கணும் சார்.
0: சரிங்க சரிங்க,
1: நன்றி
0: நன்றி சிங்க சோழன். பாருங்களேன், அடுத்த நேராக வந்தார். அவரும் வந்து பிளஸ் டூ தேர்வில் வந்து மொத்தம் எத்தனை பேர் சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 95.20. அது வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்க பள்ளி கல்வித்துறை வந்து சமீபத்தில் நேற்றைய அந்த ரிசல்ட் வரும்போது வெளியிட்டிருக்காங்க. அரசு பள்ளிகளில் வந்து 92.16%, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.1%, அதுக்கப்புறம் தனியார் சுயநிதி பள்ளிகளில் வந்து 98%, இருப்பாளர் பள்ளிகளில் வந்து 95%, இப்படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுவுமே வந்து மொத்தமாக மொத்த விழுக்காடு இது வந்து 95.20 அப்படி தான் வந்து அவங்க வந்து ஒரு தேர்ச்சியை வந்து சதவீதமாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். ஒரு ஒரு நேயரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம எங்களுக்கே தெரியுங்க நாங்களே சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள முடியாத நேயர்கள் வந்து எங்களால் முயற்சி செஞ்சும் கிடைக்கலங்க வாய்ப்புன்ற நேயர்கள்லாம் வந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல்லே உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பதிவு செய்யலாம். நேரம் 10:23:25, இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

0: ஆஷா போஸ்லே பண்ணிய பாடல் கேட்டோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக கங்கையம்மனன் இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நிறைய நேயர்கள் வந்து முகநூலில் நிறைய பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய மூன்றாவது கேள்விக்கு போவோம். 2026 உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கு சிறப்பு விருது எந்த நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க? 2026 ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுச்சூழல் சிறப்பு விருது எந்த நிறுவனமுக்கு வந்து கிடைச்சிருக்கு? இதான் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-2-0853 மற்றும் முறையின் 2-8-3-8-9-8-7-1. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கிறேன். 2026 ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது எந்த நிறுவனம் வந்து பெற்றிருக்கு? இதான் வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. வாங்க நம்ம அதுக்குள்ளே வந்து முகநூலில் நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. தியாகராஜன், இனிய காலை வணக்கம், ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. கண்ணன், மேட்டுப்பட்டியிலிருந்து, இனிய காலை வணக்கம், என் கேள்விக்கு என்ன பதில்? அருமையாக நிகழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மஹி, புதுப்பட்டியிலிருந்து, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவராம் நாகராஜன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த் முருகன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன், அறிவார்ந்த பயனுள்ள நிகழ்ச்சி, அமைந்துள்ள கேள்வி பதில் மகிழ்ச்சி, நேயர்கள் பங்கு பெறுவதில் நிகழ்ச்சி நிறைவு தரும் பண்பலை வளர்ச்சி. நன்றி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம்லேருந்து ஒரு பதிவு அனுப்பியிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? கோபி கிருஷ்ணன், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க. சரிங்க, நீங்க உங்களுடைய பழைய பாணியிலேயே பேசலாமே, சொல்லுங்க. 2026 ஆண்டு உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது எந்த நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க?
1: சென்னையில ஒரு
0: சரிங்க, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போங்க. சரிங்க, நன்றி
1: நன்றி.
0: கேள்வியை வந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். 2026 ஆண்டு உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது எந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க? தான் வந்து நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி. நேரம் 10:30:40.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

வைரமுத்து வரிகளில் பாடல் ஒலிக்க கேட்டும் ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து உன்னிமேனன் உமாரமணன் குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 10:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம், நம்ம நேயர் வந்து பாதியிலேயே பதிலை நிறுத்திட்டாங்க. 2026 உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கு சிறப்பு விருது எந்த நிறுவனத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்கன்றதை வந்து கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நேயர்களுடைய பதிவுகள் வந்து அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், என் கேள்விக்கு என்ன பதில்? சிறப்பு நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். திருமழிசையிலிருந்து நாகராஜ், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை, சூப்பர், அழகாக இருக்கின்றது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோபி, காலை வேளையில் ஆரம்ப பாடலை இனிமை அசத்திட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், நிகழ்ச்சி அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த் முருகன், பதில் வந்து 95.20% வந்து ப்ளஸ் டூ தேர்வில் மொத்த தேர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு

0: சொல்லியிருக்காங்க. மதுரை சு சண்முக சுந்தரம், இனிய காலை வணக்கம். வழக்கமாக அவர் வந்து நிகழ்ச்சியில் வந்து தொலைபேசியில் தான் ஒருவர் இந்த முறை வந்து பதிவு கொடுத்துருக்காங்க. சரி, நிறைய நேயர்கள் வந்து மீண்டும் அந்த தொலைபேசி எண்களை சொல்கிறோம். 2952-0853 மற்றும் முறையின் 2838-9871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசி எண்ணையும் இணைத்து அழைக்கலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சியுடைய நம்ம வந்து 4வது கேள்விக்கு நம்ம போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நிறைய நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிள் தொடர் வந்து எங்கு நடந்து முடிந்தது? அதில் தங்கம், அதாவது முதல் பரிசு தங்க கோப்பையை வென்ற அணி எது? சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் தொடர் எங்கு நடந்தது? இந்த போட்டி வந்து வென்ற அணி எது? இதுதான் நிகழ்ச்சியுடைய 4வது கேள்வி.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
2: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம் வீரப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நாம் கேட்ட அந்த பாடல் பி சுசீலா பாடியது. எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்திற்காக கங்கையமரன் இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் கேட்டோம். நேரம் 10:43:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் தொடரா? சரிங்க. எப்படி நீங்க மகாராஷ்டிரான்னு சொல்றீங்க? நான் சொல்றது வந்து ஆரம்பத்திலேயே சர்வதேசன்னு இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துட்டு இருக்க ஒரு சைக்கிள் தொடர் இது. இது சரிங்க, நம்ம இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
1: நன்றி
0: நன்றி. இன்னும் 2 கேள்விகளுக்கு வந்து நம்ம நேயர்கள் வந்து பதில் எதிர்பார்த்துட்ருக்கோம். 2026 உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது எந்த நிறுவனத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம வந்து பெற்றிருக்காங்கன்ற ஒரு கேள்வி வந்து முகநூலில் நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து 4வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் தொடர் எங்கு நடந்தது, கோப்பை வென்ற அணி இது. இதான் வந்து நிகழ்ச்சியோடைய அடுத்தடுத்த கேள்வியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1970 மற்றும் 1980 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. விருப்பமான பாடல்களை தொலைபேசி மூலமாக நேர்கள் பங்கேற்று கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். சொல்லுங்க சார்.
1: சீனா வந்து சீனாவில் நடந்துச்சு, நம்ம தமிழ்நாடு தான் தங்கப்பதக்கம் வாங்கினது.
0: சீனாவில் நடந்ததுன்னு சொல்கிறீங்க, தமிழ்நாடு தான் வந்து சர்வதேச சைக்கிளிங்கில் வந்து வென்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. யார் எங்கேருந்து? சரிங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: சோழிங்கநல்லூர்லேருந்து ஜமுனா பேசுகிறேன்.
0: சோழிங்கநல்லூர்லேருந்து
1: ஜமுனா பேசுகிறேன்.
0: சரிங்க சரிங்க, நீங்கள் முயற்சி செஞ்சதுக்கு நன்றிங்கம்மா. பாருங்களேன், அவங்க சீனாவில் நடந்திருக்கு, தமிழ்நாடு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம போயிட்டோம். 2026 உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது எந்த நிறுவனம் பெற்றிருக்குன்னு நம்மலாம் வந்து நாள்தோறும் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு தான் வந்து இந்த சிறப்பு பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. 2026 உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான சிறப்பு விருது வந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம நேயர்களுடைய முகநூல் பதிவும் கொஞ்சம் பார்த்துருவோம். ரங்கராஜன், என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். என்விரான்மெண்ட் அவார்டு 2026 வந்து பார்த்திங்கன்னா அவர்

ஒரு இது சொல்லியிருக்காங்க, பியூனிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, அந்த நிறுவனம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்பு ராணி, சென்னை மெட்ரோ ட்ரெயின் சொல்லிட்டு அவங்க வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிவராம் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து சென்னை மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் முருகன், 2026 சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் பந்தயங்கள் வந்து மற்றும் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒரு லிஸ்ட்டே எடுத்து கொடுத்துட்டாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்திருக்குன்னு மட்டும் போட்டிருந்தாலும் நல்லாயிருந்திருக்கும். புனே கிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கேட்டது சர்வதேச லெவலில் சொல்லியிருக்கோம், இது வந்து இந்தியா லெவலில் நீங்கள் வந்து நம்ம நேயர்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்க, நம்ம வந்து அடுத்து ஒரு பாடல் கேட்டு இன்னும் நிறைய நேர்களுடைய பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

உமாரமணன் பாடிய பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக கங்கை மணன் இயற்றிய பாடல் கேட்டும் பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேரம் 10:52, 22:03 இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நம்ம நேயர்கள்லாம் வந்து தொலைபேசி வழியே வரத்துக்கு பதிலாக முகநூல்லேயே தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஒன்றும் விடாமல் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் நேயர்கள் வந்து தொலைபேசி வழியே பங்கு பெறக்கூடிய நம்பர் வந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். நிறைய இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மீண்டும் தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கு பெறுறோம் இல்லையா. 2952508535 மற்றும் முறையின் 2838989871 வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 என்ற எண்ணுடன் தொலைபேசியினை இணைத்து அழைக்கலாம். நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சோ சண்முக சுந்தரம் வழக்கம் போல் அவர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அப்படி ஒரு ஒரு கேள்விக்கும் விடாமல் எல்லா கேள்விகளுக்கும் வந்து தனித்தனியாக வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சென்னை மெட்ரோ ட்ரெயின் அப்புறம் 95.20 அதுக்கப்புறம் அடுத்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து இந்த சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய பதில்கள் வந்து நிறைய நேயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனந்த் முருகன், பாபு முல்லக்காடு, ஷோ சண்முக சுந்தரம், அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி என்ற நேயர் மற்றும் எல்லா நேயர்களும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆனந்த் முருகன் வந்து 2026 சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் பந்தயம் வந்து நம்ம எங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அதுக்குண்டான பதிலும் நம்ம சொல்லிடும். உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் என்ற இடத்துல தான் வந்து இந்த சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் தொடர் வந்து நடந்தது. இதில் வந்து தங்கம் வென்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான். தினேஷ்குமார், சாஹில் குமார், ஷேகன் மற்றும் விஷவ் அப்படின்ற 5 இந்த டீம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்கம் வென்றிருக்காங்க. இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தவர்கள். சர்வதேச கிராண்ட் ஃப்ரீ சைக்கிளிங் தொடரில் வந்து உஸ்பெகிஸ்தானில் நடந்ததில் தங்கம் வென்றிருக்க இந்தியனுடைய டீம் அவங்க. நிகழ்ச்சியுடைய நம்ம முடிவு தருவாயில் இருக்கும். அடுத்த ஒரு கேள்வியோட நம்ம நிகழ்ச்சி வந்து முடிச்சிருவோம். அது உங்களுடைய பதில்களை வந்து முகநூல்லையும் போடலாம் அல்லது வந்து தொலைபேசியிலையும் பங்கு பெறலாம். நேயர்கள் வந்து இதுவரை அறியப்படாத 20 வகையான புதிய வகை உயிரினங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு கடல் பகுதிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாங்க, ஆழ்கடல் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து அதிக அளவில் வந்து இருக்கிறதாகவும் ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. தங்கம் வந்து ஒரு மெட்டல்ஸ்ன்றதும் போது மலை இடுக்குகள் மலைப்பாங்கான இடங்களில் தான் வந்து பெரும்பாலும் வந்து அந்த மலை இடுக்குகளில் இருந்து தான் அந்த ஒரு சுரங்கத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுப்பாங்க. எடுத்து அதை வடிகட்டி அதுமாரி ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த வந்து கடல் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த கடல் பகுதி? உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பதிவு செய்யுங்க. தொலைபேசியாகவும் வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுவரை அறியப்படாத 20 மேற்பட்ட வகை புதிய உயிரினங்களை எந்த கடல் பகுதியிலும் மற்றும் வந்து தங்கம் வந்து அளவுக்கு அதிகமாக எந்த கடல் பகுதியில் வந்து இருக்கிறதா வந்து ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்காங்க. இதான் நிகழ்ச்சியுடைய நிறைவு கேள்வி. வாங்க ஒரு பாடல் ஒன்று கேட்டுருவோம். கேட்டு நம்ம கடைசி நிமிஷத்தில் நம்ம இதுக்குண்டான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

ராஜபார்வை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். வைரமுத்து இயற்றிய பாடல் அது. பாடலுக்கு இசை இளையராஜா. மெல்ல மெல்ல நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வந்து கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை அறியப்படாத 20 வகை மேற்பட்ட புதிய வகை உயிரினங்கள் வந்து எந்த கடல் பகுதியிலும், இது மட்டும் இல்லாமல் அளவுக்கு அதிகமான தங்கம் வந்து எந்த கடல் பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் கடல் பகுதியில் தான் வந்து நமக்கு வந்து இவ்வளவு கண்டுபிடிப்புகளும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி, என் கேள்விக்கு என்ன பதில்? இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டுத் திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார்.

நிமிடம் 45 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த ஒரு மணி நேரமும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் என்றும் இனியவை பாடல்கள் கேட்கலாம்.

பாடலோடு பாடலும் மட்டும்தானா? மீண்டும் அந்த நாள் நினைவுகளை மலரும் நினைவுகளாக நம் கண்முன்னே கொண்டு வந்த பாடல் அது. குடியிருந்த கோவில் என்ற திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருந்தார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த பூவின் வாசம் மெதுவாகத்தான் தெரியும், கேட்போமா?

கண்ணதாசன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் அது. ஒலித்த குரல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குழுவினர். நிகழ்ச்சியில் அடுத்து

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் வால் இயற்றிய பாடல் அது. படகோட்டி என்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. நேரம் 11:18:45. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நிறைய நேயர்கள் வந்து இடைக்கால பாடல்கள்னாலே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. நிறைய பதிவுகளை வந்து ஒரு கட்டுரையாகவே எழுதி அனுப்பியிருக்காங்க. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1970 மற்றும் 80 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கு பெற்று விருப்பமான பாடல்களை உடனுக்குடன் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல். பாடல் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:24:25. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல், அடிமை பெண் திரைப்படத்திற்காக புலமைப்பித்தன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

பி சுசீலா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் கேட்டோம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 11:36.

0: வாலி இயற்றிய பாடல் கேட்டும் எங்கு விட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். நேரம் 11:41.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிற நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
4: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 to 10 அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளி கிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம்பீரப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
3: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். பாலும் பழமும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:46 என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவு கண்ணன் மேட்டுப்பட்டி. இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை ஆரம்ப பாடலை அசத்தல். அடுத்து போக போக தெரியும் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடல் சூப்பர். நிகழ்ச்சியில் இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லி கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடு, வெரி குட் ஆஃப்டர்நூன் சார், கங்க்ராச்சுலேஷன், ஹாவ் எ நைஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்புராணி, இனிமை அருமை நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராமகிருஷ்ணன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு முத்தான முத்தல்லவோ பாடல் மிகவும் அருமை, ஓல்ட் இஸ் கோல்டு தாங்க இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணிய கார்த்திகேயன், ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொன்றுமே அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வேல்முருகன், இனிமையான பாடல்கள் இந்த இனிய வேளையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் ஹவுசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. முரளி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆடலுடன் பாடலும் கேட்டும் மிகவும் பிடித்த பாடல்கள், அதிலும் எனக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று மாடம்பாக்கம்லேருந்து அயன் முரளி. சரவணன் ராமலிங்கம், இனிய காலை வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம்லேருந்து சரவணன்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு பாடல்களும் முத்தாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல், ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக வாலி இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து பி. சுசீலா பாடிய பாடல்.

பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். என் கடமை திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:55 முகநூல நேயர்களுடைய பதிவுகள் பார்த்திங்கன்னா, அப்துல் ஜலீல் பட்டாளம்லிருந்து, குடியிருந்த கோவில் திரைப்படத்தில் இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு பாடலுக்கு மக்கள் திலகம் ஆடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் இந்த பாடலுக்கு ஆடித்தான் ஆக வேண்டும், ஆடினால்தான் நன்றாக இருக்கும், பாடலும் ஹிட் ஆகும் என்று சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் திலகமும் இந்த படத்தில் நடித்து இந்த பாடலுக்கு ஆடியும் கொடுத்தார். அந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. தொட்டால் பூ மலரும் பாடல் கேட்டோம். நான் மலர்ந்தேன் அருமை இனிமை என்றும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பாடல்கள் என்றும் இனியமைக்கு இளமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவும் கொடுத்துருக்காங்க. 1000 நிலவேவா 1000 நிலவேவா அருமை அட்டகாசம் என்றும் இனியவை திரைப்படத்தில் வளம் வந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் உண்மை ரசிகன் உறக்க சொல்வேன் என்று ரொம்ப அழகாக ஒரு பதிவும் சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன் ஆடாமல் ஆடுகிறேன் பாடல் எங்களை மெய்மறந்து ஆட செய்தது. ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் வகையில் அழகாக வடிவமைத்து கொடுத்த நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஷங்கர் இனிய காலை வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு பாடல்கள் அருமை சேர்த்தது நேருநகர்லேருந்து ஷங்கர். புஷ்பா இனிய காலை வணக்கம் பம்மல்லிருந்து அனுப்பியிருக்காங்க. பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன் உதிக்காததை நினைவுபடுத்தும் விதத்தில் 1000 நிலவேவா அழைத்தது போல் பாடல் வழங்கியது. சூழலுக்கேற்ப திரைப்பட பாடல்களை வழங்கியதில் நம் விவத் பாரதி வானொலி குழுவினருக்கு நிகர் வேறு யாவரும் இல்லை. வாழ்த்துக்கள் நிலையத்தாருக்கு, வழங்கிய ஆர்ஜிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன். சிவசுப்பிரமணிய கார்த்திகேயன் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் புரட்சித் தலைவர் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் இக்காலத்தில் அல்ல எக்காலத்தில் கேட்டாலும் அது என்றும் இனியவைதான், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் எம்ஜி கேஎம் கார்டனிலிருந்து 1960 மற்றும் 70 பாடல்கள் என்றுமே அறுசுவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடலுடன்

பாடலை கேட்டோம். அங்கும் இங்கும் எங்கும் ஒரே ஆட்டம்தான், மக்கள் திலகம் பாடல் கேட்டலே அட்டகாசம்தான். அப்துல் ஜலீல் பட்டாளம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள். முனிராஜ் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்தைவேலி விநாயகம் என்றும் இனியவை பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை. பம்மல் ராஜன் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய முற்பகல் வணக்கம். சென்னியப்பன் என்றும் இனியவை பாடல்கள் என்றும் இனியவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வீரராகவன் இன்றைய என்றும் இனியவை இனியவை தான், இனிமையான பாடல்கள் இருப்பவை. ஆடலுடன் ஆரம்பித்து ஆனந்தம் அடுத்து நெஞ்சை தொட்டுவிட்டது இன்பம். அசைந்து வந்தது பாடலின் பண்பொலி பண்பலை வானொலி. இசைந்து செவிகள் கேட்டது தேனொலி. நன்றி ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். பர்வத வர்தினி ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொன்றுமே முத்தாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்காக பதிவுகள் அனுப்பிய நேயர்களுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் பாடல் வாலி இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய மதிய வணக்கம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சூப்பரான இனிய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நம்ம 1970 மற்றும் 80களில் வெளிவந்த தமிழ் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ என்றும் மனசில் நீங்கள் இடம் பிடித்த பாடல்கள்னு தான் சொல்லணும். ஒன்று ஒன்றும் நமக்கு கேட்குறப்போ அவ்வளோ நாஸ்டால்ஜிக்காக இருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த பாடல்கள் கேட்டு வளர்ந்துருப்போம். அந்த ஒரு ஒரு பாடல்களும் நமக்கு ஒரு மெமரியை ஞாபகப்படுத்தக்கூடிய, ஒரு மொமெண்ட்டை ஞாபகப்படுத்தக்கூடிய பாடல்களாக அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பொன்னான பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வர இருக்கிறது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள் மற்றும் இளையராஜா இசையமைப்பில் உருவான பகலில் ஒரு இரவு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து வந்த இந்த ரொம்ப ஃபேமஸான அழகான பாடல் தான் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம் வீரப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Web 102.3.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:11 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வழங்கிட்டிருக்கேன். நான் அர்ஜய் சாய்லட்சுமி. எஸ், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பொன்னான தமிழ் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்றென்றும் மனசில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் இதெல்லாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்களாக தான் கேட்டு ரசித்தோம். தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற பாட்டு, பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அம்மா அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஜி கே வெங்கடேஷ் அவங்களுடைய இசையமைப்பில் அமைந்த அந்த பாட்டில் கேட்டு ரசித்தாச்சு. அடுத்ததான் நிகழ்ச்சியில் வர இருக்கிற பாடல் பார்த்திங்கன்னா, வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துக்காகவும், முள்ளும் மலரும் திரைப்படத்துக்காகவும் அடுத்தடுத்து வர இருக்கு. கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் இன்று இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம்பியப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, இப்படி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

கடைசியாக கேட்ட ரெண்டு பாடலுமே ரொம்ப அழகான பாடல். வைதேகி காத்திருந்தாலும் மற்றும் முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து கேட்ட இரண்டு பாடலுமே ரொம்ப அழகான பாடல்கள். ஸோ கேட்டு அப்படியே மெய்மறந்து போய் ரசித்து உட்காந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ரொம்ப அழகான பாடல்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம், விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நீங்களும் ஃபேஸ்புக் மூலமாக நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க அப்படின்னா www.facebook.com/vivadbharati-102.3 இந்த இணைய பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களையோ உங்களோட பதிவுகளையோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, மேலப்பீடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி பி, ரவி எட்டயபுரம், சூலா, ரீஜா, மனோகரன், பட்டாளம், அப்துல் ஜலீல், கண்ணன், இடைக்கால பாடல்கள் அருமை, எல்லாம் வந்து கல்லூரி கால நினைவுகள் மனதில் ஆட மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணன். சோமசுந்தர பிரபு வந்து தேன் சிந்ததேவானம் பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70-80 ஆண்டுகளை ஞாபகப்படுத்தியமைக்கு நன்றி அப்படின்ற ரவி எட்டயபுரத்துலன்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், சந்தோஷமான மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி பாடல்கள் கேட்டு காற்றலை இல்லை பாடல்களை கேட்டு மயங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சரவணன் ராமலிங்கம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், செல்வகுமார், எம்ஜி, சாமுன்னி, தமிழரசன், தங்கவேலு எல்லாருமே வந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ இனிமையான பாடல்களாக இருக்குது. ஸோ அடுத்த பாடல்களுக்கும் ஆர்வமாக ஆவலாக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உங்கள் செவிக்கு விருந்தளிக்கிற மாதிரியான பாடல்கள் தான் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:34 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. ரிட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து கிளைமேட்டே அப்படியே ரொம்ப இதமாக மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா? ஸோ பாடல்களும் அந்த கேத்தா மாதிரி உங்கள் மனநிலையை ரொம்ப ஹாப்பியாக இதமாக சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக இருக்கா மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கி தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். நம்ம காலையிலேருந்து நிறையா ஜெனியர் சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம், பட் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடித்த பாடல்களாக, உங்களை ரொம்ப ஹாப்பியாக்கக்கூடிய பாடல்களாக தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். எஸ், அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாம். நிழல்கள் திரைப்படத்துக்காக இந்த பாடல் வந்துட்ருக்கு. தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் அவங்களுடைய குரலில், கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. பாடலை தொடர்ந்து வந்து ஒரு 10 நிமிடம் செய்தி அறிக்கை இருக்குது, அதை தொடர்ந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய

0: முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவு

0: இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்சி சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:55 ஆயிடுச்சு, அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரொம்பவே அழகான பாடல்கள்லாம் கேட்டு நம்ம ரசிச்சாச்சு இல்லையா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது அப்படிங்கிற பாடல் வந்துட்ருக்கு. அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி முடிவடையுது. மீண்டும் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்து தொடரும். தொகுத்து வழங்க போகிறது நான் தான். அந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை கால் பண்ணி எங்களுக்கு கேட்கலாம். ஸோ இணைந்திருங்கள். இந்த பாடல் முடிஞ்சதும் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்திருக்கோம். ஸோ இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மடியோ. தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியெல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். உங்களோட சேர்ந்து ரசிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே, ஒரு நோட்டோ பென்னோ இல்லை ஒரு மொபைலோ எடுங்க. சட்டுன்னு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து குறித்து வச்சுக்கோங்க. 0442950853, அப்படி இல்லைனா 0442838978 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான சாங்கை வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ யார் யார் என்ன பாட்டு கேட்க போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபோன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பேட்ட திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான அடிதோல் சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ஓகே, பேட்ட திரைப்படத்துல இருந்து உள்ளாலா சாங் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிளாக்ல 1:07. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்கிட்டு இருக்கேன் நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, நிகழ்ச்சியில் காலர்ஸ் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக காலர் என்ன பாடல், யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் விவித் பாரதி, யார் சார்?
1: வணக்கம், நாங்கள் கொடிக்கலேருந்து தனிகாச்சலம் பேசுகிறேன்.
0: தனிகாச்சலம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஆலாக லைன் கிடைச்சிருக்கு.
0: ஃபர்ஸ்ட் ஆலாக, ஆமாம், லக்கி காலர் நீங்கள் தான். எடுத்தோடனே உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, சந்தோஷம் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதான் நான் படம் நான் வளவிப்பேன், நாகாய மேலே பாதாளம் கீழே.
0: ஓகே,
1: உலகம் நடுவில்.
0: பாட்டை படிச்சே காமிச்சிட்டீங்க. நிச்சயமா நிச்சயமா, நீங்க கேட்ட மாதிரி நான் வாழ வைப்பேன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, தனிகாச்சலம் சார் ரொம்ப குதூகலமாயிட்டார், அப்படியே ஒரே சிரிப்பு தான் வாயில. சரி, அவருக்கு பிடிச்ச பாடல் வந்து நம்ம கேட்டுடலாம், நான் வாழ வைப்பேன் திரைப்படத்துக்காக. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952-0853 அப்படி இல்லைனா 2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பாடல் முடிவடைகிற ஒரு டைமில், பாதிக்கு மேலே முடிகிற டைமில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட், பாரதியின் தமிழ் எஃப்எம்.

102.3 FM. ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:13 ஆயிடுச்சு. ஸ்டுடியோ கிளாக்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். கிண்டில எல்லாம் மழை பெய்யுதா?
1: கொஞ்சம் பெஞ்சது மேடம்.
0: ஓகே, நல்லா இருக்கு இல்லையா? கிளைமேட் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சென்னை ஃபுல்லா.
1: ஆமா மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: எனக்கு அண்ணாமலை படத்துல இருந்து வெற்றி நிச்சயம் அந்த பாட்டு போட்டுங்க மேடம்.
0: வெற்றி நிச்சயம், ஓகே கண்டிப்பாக போட்டுடலாம். எல்லாருக்கும் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக நல்ல பாடல், உங்களோட சேர்ந்து நாங்களும் ரசிக்கிறோம். நன்றி. ஓகே, விஜயாம்மா கேட்ட மாதிரி வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம்ன்ற பாடல் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக வரும், நமக்கே ஒரு மோட்டிவேஷன் வரும், ஏதாவது ஒரு சவால் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நான் சொன்ன நம்பருக்கு டயல் பண்ணுங்கள், 2952 0853 இல்லைனா 2838 9871. இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை சொன்னீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: வெற்றி நிச்சயம் பாட்டு கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிளாக்ல 1:20 ஆக போகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ். நீங்கள் நிகழ்ச்சி டைட்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உங்கள் சாய்ஸ் அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்கள் சொல்கிற பாட்டு தான் நம்ம இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் அழகழகான பாடலாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டுருக்கோம். அடுத்த வர நேயர்கள் என்ன சாங்ஸ், என்ன சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்க போகிறாங்கன்னு எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. யார் இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. ஹலோ.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் என் பேர் திலக், நான் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே திலக், என்ன பண்றீங்க?
1: மேம் நான் வந்துட்டு Amazonல எம்ப்ளாயா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து லீவ், சோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க விவித் பாரதி கேட்டு.
1: எஸ் மேம்.
0: ஓகே சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன்.
0: அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சா?
1: ஆமா அதுதான்.
0: எனக்கு
1: அந்த சாங் வேணும்.
0: ஓகே.
1: அந்த சாங் வந்துட்டு என்னோட பர்டிகுலர் டாட்டருக்கு வந்து நான் வந்து டெடிகேட் பண்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்க டாட்டர் பேர் என்ன?
1: பேர் வந்துட்டு, அவங்க பேர் வந்து லயா.
0: லயா. ஓகே கண்டிப்பா திலக். ஸோ இப்போ திலக் சார்க்காக லயா வந்து அவங்க டெடிகேட் பண்ணுறாங்க. அவங்க டாட்டர் லயாக்காக இந்த பச்சை கிளிகள் தோளோடுன்ற அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி திலக்.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
0: தேங்க்யூ. ஓகே லயா குட்டிக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்தியன் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:27 ஆயிடுச்சு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ஸோ மிக்ஸ் ஆஃப் சாங்ஸ் கேட்டுட்ருக்கோம். பழைய பாடல், புது பாடல், ரஜினி பாடல், கமல் பாடல்ன்ட்டு எல்லாமே ஒரு மிக்ஸாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஷோ கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேச போகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்பேடுல ராஜேஷ்.
0: ராஜேஷ் சார், என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ஒரு டெக்னீஷியன், அதாவது எக்ஸ்ரே.
0: ஓகே, எக்ஸ்ரே இதுல டெக்னீஷியனா இருக்கீங்க, சூப்பர். இன்னைக்கு லீவா, வர்க்குங்களா?
1: இல்ல, வர்க் தான்.
0: வர்க் தான். பாட்டு கேட்டுட்டு ஜாலியா வர்க் பண்றீங்க.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம், 1 மந்த் ப்ரோகிராம் இல்ல.
0: ஆமா. ஸோ ஃபஸ்ட்டு டைம்லேயே கிடச்சிருச்சு உங்களுக்கு திருப்பி ரெசியூம் பண்ணதும். ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பாடல் வேணும்?

0: உங்களுக்கு?
1: படம் வந்து கோலங்கள்.
0: ஓகே.
1: ஒரு ஒரு கூட்டில் சின்ன கோவிலம் வந்து அந்த படம்.
0: அந்த பாடல் வேணும். எதனால இந்த பாடல் பிடிக்கும்?
1: கொஞ்சம் நல்லா மெலோடியாகும். ரொம்ப நாள் அது முன்னாடி கேட்கறது, இப்போ ரொம்ப நாளா ஆச்சு.
0: அதனால கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்க போறோம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாடலை.
1: இனிமையாகவும் இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: ஓகே, ராஜேஷ் சார் கோயம்பேட்டிலேருந்து கேட்ட மாதிரி கோலங்கள் திரைப்படத்துலேருந்து ஒரு கூட்டில்ன்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனை எடுங்க 0444-295-2085 அப்படி இல்லைனா 0444-283-8987-1 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்குது. இந்த பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நேயர் நீங்களாகவும் இருக்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Who is it?
1: Don.
2: Don.
3: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 1:35 ஆயிடுச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, ஸோ பலதரப்பட்ட பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். மோட்டிவேஷன் சாங்கு, நல்ல ஒரு மெலடி சாங்கு, எல்லா சாங்கும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வரப்போகிற நேயரியா என்ன பாடல் கேட்க போகிறாங்க, எங்கேருந்து பேச போகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: மாணிக்கம், கே கே நகர். நல்லமா இருக்கீங்களா?
3: சூப்பராக இருக்கேன். மாணிக்கம் சார் எப்படி இருக்கீங்க? வெளுத்து வாங்குது திடீர்னு இல்லையா? பரவாயில்ல, நல்லதுதான், சந்தோஷமா தான் இருக்கு இந்த அடிச்ச வெயிலுக்கு. என்ன பாடல் வேணும் சார்?
4: படம் வந்து நினைத்தால இனிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம்.
3: சூப்பர் சூப்பர், செம்ம வைபான சாங் கேட்டிருக்கீங்க, நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
4: நன்றி.
3: ஓகே, மாணிக்கம் சருக்காக எங்கேயும் எப்போதும் அவர் கேட்ட மாதிரியே வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா உப்புறனத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: பாட்டுக்கு இட்டா டான்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:42 ஆயிட்டிருக்கு. இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்களோட விருப்ப பாடல் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ரொம்ப யூனிக்கான சூப்பரான பாடல்களாக கேட்டுட்ருக்காங்க. அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? விநாயகம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் நானும். லஞ்ச் சாப்பிட்டாச்சா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து காதல் கொண்டேன் படத்துல இருந்து நெஞ்சோடு கலந்திடும்.
0: சூப்பர் சூப்பர் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம். நம்ம அனைத்து நேயர்களுக்கும்
0: எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம வந்து டெடிகேட் பண்ணிடலாம் அந்த பாடல். நன்றி நன்றி சார். ஓகே, விநாயகம் சார் கேட்ட மாதிரி நெஞ்சோடு கலந்திடு பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து நல்ல ஃபேவரட்டான சாங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: 102.3 FM.
1: ஓகே, நெஞ்சோடு கலந்துற பாடல் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வழங்கியது ஆர்ஜே சாய்லட்சுமி. ஸோ நிகழ்ச்சியோட லாஸ்ட் 10 இருக்கும். ஸோ ஓரிரு லக்கி காலர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த லக்கி காலர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம்
1: சார். கலீல் அகமது சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா, சூப்பரா இருக்கேன்.
1: சூப்பரா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு.
2: கண்டிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு கேக்குற இல்லையா பாடல்.
1: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. லைன் கிடைச்சது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சாங் வேணும் சார் உங்களுக்கு?
2: நான் வந்து ஆக்சுவலா காதல் குண்டேன் படத்துல இருந்து நெஞ்சோடு கலந்துரு பாட்டு கேட்கலாம் நினைச்சேன். நம்ம விநாயகர் சார் கேட்டாரு.
1: அப்படிங்களா?
2: இப்ப நான் கேட்க போற பாட்டு சரியான மெலோடி, வெள்ளக்காரதுறை. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாரும் அப்படியே வெளியே இருக்க கிளைமேட் மாதிரியே ரொம்ப இதமா அழகான பாடல்களா கேக்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
2: லைன் ரெண்டு லைன் பாடி காட்டுறேன்.
3: அம்மாடி ஓ அழகு சமதூளு, ஒன்ன விட்டா பொழுதும் திருநாளு, ஒன்ன பார்த்தேனா.
2: தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி நன்றி சார்.
2: தேங்க்யூ.
1: பாட்டை வந்து பாடியே காமிச்சிட்டார் வந்து கலீல் அகமது சார். அவருக்காக அவர் கேட்ட மாதிரி வெள்ளைக்கார துறையிலேருந்து இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நேரம் 1:55 ஆயிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இன்னும் ஒரு அழகான பாடல் காத்துட்டு இருக்குது. யார் இங்கிருந்து கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் குமார் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
2: அங்கெல்லாம் மழை பெய்யுதா? எங்க ஊர்ல எல்லாம் மழை இன்னைக்கு?
3: நேத்து பெஞ்சதுங்க, இன்னைக்கு இல்ல.
2: ஓகே ஓகே, பரவாயில்ல. அங்கங்க இந்த சம்மருக்கு மழை பெஞ்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுனால சரி. ஓகே, என்ன பாடல் வேணும் சார்?
3: படம் வந்து ஆட்டோகிராஃப்.
2: ஓகே,
3: பாடல் வந்து ஒவ்வொரு பூக்களுமே.
2: சூப்பர், ரொம்பவே அழகான பாடல். இன்னைக்கு நேர்களை எல்லாருமே சூப்பரான பாடல் கேட்டு இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. மற்ற நேர்களையும் இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
3: நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. ஓகே, இடுக்கியிலிருந்து குமார் சார் கேட்ட மாதிரி ஆட்டோகிராஃப்லேருந்து ஒவ்வொரு பூக்களுமே பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இதே மாதிரி அழகான நிகழ்ச்சி அழகான பாடல்களோட. அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணுறது நான் உங்கள் ஆர்ஜே சாய்லட்சுமி. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. திரைக்காணம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். திரைக்காணம் பகுதியில் இந்த அழகான மாடை வேலையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான நேரம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய இனிய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து சண்டி குதிரை அப்படின்ற பாட்டு தான். ஆக்சுவலி இந்த பாடல் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம கிராமங்கள்லலாம் தெருக்கூத்து பார்ப்போம் இல்லையா. எப்பயாவது தெருக்கூத்து நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நடுவில் நடுவில் அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யம் தட்டி போகுது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னா, கட்டியங்காரன் அப்படின்ற ஒரு கோமாளி வந்து மக்களை மகிழ்விச்சு ஆடி பாடி கொண்டாடி எல்லாரையும் மகிழ்ச்சிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் வரும். ஸோ இந்த பாடல் வந்து அந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பில் அமைந்த ஒரு பாடல் தான். ஸோ இந்த பாடலை கேட்டு மகிழலாம். பா விஜய் அவர்களுடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க ஹரிச்சரன் பாடிய பாடல். ஸோ இந்த பாடல் இது உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு. தொடர்ந்து இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஏ சண்டி குதிரை

0: கேட்கிறது பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 2:21 ஆகிட்டுருக்கு. ஸோ திரைகாணம் பகுதியில் உங்களுக்காக இன்னிசை பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அடுத்த பாடல் பையா திரைப்படத்திலிருந்து பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தால் இவள் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறோம். அழகான பாடல். இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த படத்தினுடைய கதையே ஒரு காரில் ஒரு நீண்ட நெடிய பயணம் போகிற மாதிரி அமையும். ஸோ இந்த பாட்டினுடைய அந்த இசை அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த பயணம் செஞ்சிட்ருக்கும் பொழுது நம்ம ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே போகும் இல்லையா அந்த ஹைவே ரோட்லலாம். ஸோ அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைபில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடல் இசை அமைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை அமைப்பு, கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள், பென்னிடயால் அவர்களுடைய குரலில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டிருக்கேன். நேரம் சரியாக 2:27 ஆகிட்டிருக்கு. திரைகாணம் பகுதியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்காக வந்துட்டுருக்கு இல்லையா. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது அப்படின்ற பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதாவது இந்த பாடலை கேட்கும்பொழுது அதாவது எனக்கு என்ன தோணும்னா, மனிதனுடைய கற்பனை வந்து எப்படியெல்லாம் செயல்படும் அப்படின்றது தான், எப்படியெல்லாம் சிந்திக்கும் அப்படின்னு தான் தோணும். எந்த வரி கேட்டிங்கன்னா, இந்த வான் பார்த்த பூமி காய்ந்தாலுமே வரப்பென்று மழியாதடி. இந்த லைன் விட்டுடுங்க, அதுக்கு அடுத்த லைன் வரும் பாருங்க, தான் பார்த்த பின்பங்கள் மறைந்தாலுமே கண்ணாடி மறக்காதடி. எனக்கு இந்த லைன் கேட்கும் பொழுதெல்லாம், ஒருவேளை இந்த பாடலை எழுதும் பொழுது இந்த கவிஞர் கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மெமரி கார்டு இருக்கோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு வரி, எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில், யுவன் சங்கர் ராஜா அவர்களே பாடிய பாடல், கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரி 2:33 ஆகிட்டுருக்கு. சுத்திரைக்கணம் பகுதியினுடைய அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஆவல் இப்போ உங்களுக்கு இன்னும் சில நொடிகளில் சொல்கிறேன் பாருங்கள். பாபநாசம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஏயா என் கோட்டிக்காரா அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் யாராவது தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவங்களுடைய வட்டார மொழியில் பேசும்பொழுது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஆவலாக இருக்கும். அடடா, நம்ம தமிழ் இப்படி இன்னொரு ஒரு அழகு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பாடலும் ஒரு குறிப்பிட்ட வட்டார வழக்கை தழுவி எழுதப்பட்ட ஒரு பாடல் தான். ஸோ இந்த பாட்டு எவ்வளவு அழகாக இனிமையாக இருக்குது அப்படின்றத இந்த பாடலை கேட்டு மகிழும் பொழுது நம்ம எல்லாருக்குமே புரியும். ஜிப்ரான் அவர்களுடைய இசையில், நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில்,

சுந்தர் நாராயண் ராவ் அவர்கள் பாடிய பாடல், கூடவே வந்து மாளவிகா அருள்குமார் அவர்களும் பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம் பகுதியில் அழகழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு இல்லையா. நேரம் சரியா 2:39 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து காலேஜுக்கு போவோம் அப்படின்ற பாட்டு தான். ஸோ கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில், கவிஞர் நாமத்துக்குமார் அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடல் கேட்ட மகளாம் இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 2:45 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கஜினி திரைப்படத்திலிருந்து சுட்டும் விழி சுடரே அப்படின்ற பாடல் தான் கேட்கலாம், கேட்ட மகிழலாம். இது உங்களுக்காகவே இசையை காத்துட்ருக்க பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாமா? இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 2:55. இனி கேட்கலாம், பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். உழைக்கும் கைகள் நாளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நல்ல சமுதாயத்தின் அடையாளம். தினமும் கடினமாக உழைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதிய வயது வாழ்க்கையை பாதுகாக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள முக்கிய திட்டம்தான் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் ஓய்வூதிய திட்டம். நம் நாட்டில் பல கோடி மக்கள் அமைப்பு சாரா துறைகளில் வேலை செய்து வருகின்றனர். கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெரு விற்பனையாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், மீனவர்கள், சிறு தொழிலாளர்கள் போன்றவர்க்கு நிரந்தர ஓய்வூதிய பாதுகாப்பு கிடைப்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு பிறகு மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்கப்படும். 18 முதல் 40 வயதுக்குள் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். மாத வருமானம் ரூபாய் 15000 இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் சேருபவர்கள் தங்களது வயதிற்கு ஏற்ப மாதந்தோறும் ரூபாய் 55 முதல் ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக தொழிலாளர் செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் செலுத்தும். அதாவது இது அரசும் தொழிலாளரும் சேர்ந்து உருவாக்கும் பாதுகாப்பான ஓய்வூதிய திட்டமாகும். உதாரணமாக 18 வயதில் ஒருவர் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் 55 மட்டும் செலுத்தினால் போதும். 40 வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும். 60 வயது அடைந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். மேலும் இத்திட்டத்தில் சேர்ந்தவர் இறந்தால் அவரின் கணவர் அல்லது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக 50% தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், செயல்பாட்டிலுள்ள மொபைல் எண். இந்த ஆவணங்களுடன் அருகிலுள்ள காமன் சர்வீஸ் சென்டர் அதாவது CSC மையத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இஸ்ராம் தளத்தின் மூலமும் பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளரின் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதிய வயதில் யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ இந்த ஓய்வூதிய திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும். எனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ்

0: பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இது விவித் பாரதி தமிழ் FM 102.3. நேரம் 3 மணி. தொடர்வது திரைப்பட ஒளி சித்திரம்.
4: KR என்டர்பிரைசஸ் ஆவாரம் போ திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே.
4: இதில் நடித்தவர்கள் வினித், நந்தினி, நாசர், கவுண்டமணி, சுலக்ஷனா மற்றும் பலர் துணை.

0: இசை இளையராஜா.
1: அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும்.
0: கதை திரைக்கதை பத்மராஜன். வசனம் என் பிரசன்னகுமார். இயக்கம் பரதன். அமைப்பின் உதவி வே புனிதா.
1: மண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்ப துன்பம் என்றும் உண்டு.
0: வானொலி வடிவம்

0: ஏண்டா மாரியப்பா, கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமாடா உனக்கு?
1: தெரியாது.
0: இதெல்லாம் தெரிஞ்சுக்கோணும்டா. கழுதைன்னா எலிஃபன்ட்.
1: சும்மா போய் விடாத, எலிஃபன்ட்னா யானை.
0: ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா?
1: தலப்பா சாரு, உன் பலகைய எடுத்துக்க, நான் வடக்கால போறேன்.
0: ஏய், வடக்கால போகாதே, இன்னைக்கு வடக்கால சூலம்.
1: இந்த கடுக்கெல்லாம் என் கிட்ட குடுக்காத.
0: சக்கரை
2: அடிக்கடி
0: பேசும். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லி இருக்கு. இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன்.
1: தரு இல்ல,
0: உன் மேல சத்தியமா தர்றேன்.
2: அப்ப சரி.
0: கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலக வாங்கிட்டு இருந்தா வந்து என் பக்கத்தில் நின்னானுங்க. என்னைய உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்க?

0: நான் கேட்டேன். அது என்ன எப்ப பார்த்தாலும் சக்கரைவே பலகு தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்தானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற, அவனுக்கு தான் பலகை தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனு கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன், அவனுக்கு கேட்கல.
1: எனக்கு வந்தது கோபம், எடுத்தேன் பெரிய ஊழிய மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு
2: ஆசாரி, இங்க பாரு, அவனுக்கு சொன்னாங்கன்னா பலகை தூக்க வச்சிடாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது.
0: சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகை தூக்குறது நீதான், இந்த கடுக்கனு உனக்கு தான்.
3: ஆமா, நேத்து சாயங்காலத்துல இருந்து எங்க உன்ன ஆளே காணோம்.
2: ஒண்ணு இல்ல தாமர, ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. அதான் அந்த ரயில் பாலத்து கீழே போய் படுத்திருந்த, ஆத்தா வரல.

0: அம்மா, நேத்து சாயங்காலத்துல இருந்து எங்க? உன்ன ஆளே காணோம்.
1: ஒண்ணு இல்ல தாமர, ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. அதான் அந்த ரயில் பாலத்து கீழே போய் படுத்திருந்த. ஆத்தா வரல, ஆனா தூக்கம் வந்துருச்சு, அப்படியே தூங்கிட்ட.
0: சரி, என்ன தலையில எல்லாம்
1: தூசி? சொல்லப்பா சாரி, பலக வாங்கி வந்துச்சா? அத தூக்கிட்டு வந்த அத்தா.
0: பலக தூக்கிட்டு வந்ததுக்கு அந்த ஆள் ஏதாவது காசு தந்தானா?
1: இல்ல.
0: பின்ன ஏன் அந்த ஆளுக்கு இந்த வேலை எல்லாம் செய்ற?
1: ஆசாரி, எனக்கு நீல கல்லு கடுக்கன் தரேன்னு சொல்லி இருக்க.
0: மண்ணம் கட்டி அவன் கடுக்கன் தரேன்னு போய் சொல்லி உனக்கு காது குத்துறான்.
1: அதெல்லாம் இல்ல ஆசாரி, ஒரு நாள் தருவான், அப்ப போட்டுக்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன்.
0: ஐயோ, சரியான வாட்டு மனே.
2: ஓய் தாமரே,
0: வந்துட்டேன்பா. ஏய் சக்கர, காபி போட்டு வச்சிருக்கேன், போய் ஊத்தி கொடு.
1: சரி. தேவரே.
3: என்னடா
1: காபி?
3: தாமரைங்க
1: குளிச்சிட்டு இருக்க, இப்ப வந்துடும்.
3: மாட்டுகளுக்கு எடுத்து போடு.
0: இன்னைக்கு அப்பாட்ட உதை கிடைச்சதா?
1: இல்ல.
3: என்னடி ஒரு நேரம் காபி தண்ணி குடுத்துட்டு குளிக்க போன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்?
0: ஐய, காபி கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் எழுப்புறது?
3: அது என் இஷ்டம்.
0: அப்ப காபி குடுக்கறது ஏன் இஷ்டம்? பொழுது விடியற வரைக்கும் குடிச்சிட்டு வந்து தூங்குனா எந்திரிக்கவா முடியும்?
3: போதும் போதும், காலங்காத்தால உன் பிராணத்தை ஆரம்பிச்சிட்டியா?
0: ஆமா ஆமா, முதல் அழுக்கு வச்சுட்டு மத்தவங்களை தேய்ச்சு.
3: என்ன முணுமுணுங்கிற? எதனா சொல்லணும்னா சத்தமா சொல்லிட்டு.
4: அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற?
5: பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம்.
4: எந்த பாப்பா?
5: ஆட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப்பு.
6: அழாத, உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்.
5: யாருப்பா அந்த பையன் வரா?
6: பையன் வர்றாங்க.
5: எங்கடா வந்த?
6: பாப்பா கால பாக்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன்.
7: எது வரைக்கும்டா பாத்த?
6: சேச்ச, தப்பா நினைக்காதீங்க, பாப்பா கால இல்ல, கட்டில கால தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்.
5: அதான பாத்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல காமிச்சிட்டு இருக்க? படி உள்ள.

0: ஐயா, கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிட. ஏன் இப்படி பறக்க பறக்க சாப்பிடுற?
1: மெதுவா சாப்பிட்டா எனக்கு இருக்கிற பசி அடங்காது, வேகமா சாப்பிட்டா தான் அடங்கும். அதான் இப்படி சாப்பிடுற.
0: உன்னை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இனிமே இங்கே உனக்கு சோறு கிடைக்க போறது இல்ல.
1: ஏன் தாமர?
0: காளை மாட்டை வித்துட போறோம். மாட்டை வித்துட்டா உனக்கு வேலையும் இல்ல, அப்புறம் யார் சோறு போடுவா?
1: போ தாமர, நீ சும்மா சொல்ற.
0: நான் நிஜமாதான் சொல்றேன். வேலை எல்லாம் பேசியாச்சு, இனிமே நீ என்ன செய்ய போறியோ?
1: இனிமே நான் என்ன செய்ய போறேன்?
0: ஐயோ, சரியான மாங்கா மடே. விளையாட்டுக்கு பேசினா கூட புரியாது, சும்மா சொன்ன. சாப்பிடு.
1: இங்க பாரு, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாத. நீயும் எனக்கு சோறு போடலன்னா அப்புறம் நான் பசியால சத்துருவேன்.
0: சரி சரி, இனிமே சொல்ல மாட்டேன். சாப்பிடு.
2: நீ கேட்டது என்ன கேக்கலையே?
0: நீ வேலை செஞ்சிட்டு இருந்தியா, அந்த சத்தத்துல உனக்கு கேட்டு இருக்காது.
2: என்ன கேட்டு இருக்காது? வேலை செய்யற இடத்துல வேலைக்காரனுக்கு 1000 காது.
0: அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன்.
2: யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளனை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன்.

0: என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறியே?
1: கோபம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு விளக்க சொன்னேன். இந்த செல்லப்பன் ஆசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூள், கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் உடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன்.
0: எதுக்கு?
1: சும்மா ஒரு உறவு முறைய வளர்த்துக்கிட்டான். மரவள்ளி, கத்திரிக்காய் வாழைக்கா மரவள்ளி, கத்திரிக்காய் வாழைக்கா மரவள்ளி.
0: விலை எவ்வளோ?
2: ஜடா 4 ரூபாமா?
0: ஆ, வேற ஆளை பாரு, குதிரை விலை சொல்றான்.
3: வானத்திலே திருவிழா, வழக்கமான ஒரு விழா, இடி இடிக்கும் மேகங்கள், இறங்கி வரும் தாளங்கள்.
4: சந்திரன் நல்லா கூட்டுவாமல்ல, நம்ம கடையில வியாபாரம் விடு.
0: நான் ஏன் உன் கடை பக்கம் பாப்போறேன்? உன் பொண்ணு என்ன பார்த்தாலே சாமி ஆட ஆரம்பிச்சிருவாளே.
4: அவ அப்பனை புடிச்சு வச்சிருக்க இல்ல, சாமி ஆடாம வேற என்ன பண்ணுவா?
0: ஆமா, உன்னை நான் புடிச்சு வச்சிருக்கேன் பாரு, வேணும்னா இந்த வீட்டு பக்கம் வராம இருந்துரு.
4: அது பெரிய தப்பு இல்ல, நான் இங்க வராம இருந்தா ரெண்டாவது பொண்டாட்டியும் தேவர கை விட்டாருன்னு இந்த ஊர்லாம் பேசும்.
0: பேசும் பேசும்.
5: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், கேட்டு வாங்கி போனாள்,

0: தாமரை.
1: என்ன?
0: எல்லா வேலையும் நீ தான் செய்றியா? தாமரை, தண்ணி இல்லாம தர மேலேயே இப்படி மெத மெதன்னு மிதக்கிறியே. வக்கீல் எம்மாதிரியே இந்த வக்கீலுக்கு உன் மேல ஆசை, அதான் உடம்போட ஒட்டிருச்சு.
2: என்ன இந்த வேலையெல்லாம் நீ செய்யற? இந்த சக்கரை பைய எங்க?
1: உனக்கு எதுக்கு அந்த கவலை?
0: மாம்பழக மாதிரி உன் நிறம், மொத்தத்துல நீ ஒரு நடமாடும் தோப்பு.
1: மரியாதைய கையெடு. இப்ப கைய எடுக்க போறியா இல்லையா?
0: இல்லன்னா அரைஞ்சிருவியா? அப்படியாவது என்ன தொடு.
1: சரி, என்கிட்ட வச்சுக்காத, கையெடு. எடுற கைய. இன்னும் நீ போகலையா?
0: இல்ல.
1: என் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச என்ன நடக்கும்னு தெரியுமில்ல?
0: என்ன நடக்கும்?
1: என் மேல வச்ச உன் கை இருக்காது.
0: என்ன சும்மா டுரு காட்டுற? உங்க அப்பங்கிட்ட கத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க பாத்தியா, என்கிட்ட சுத்தி உளி ரம்பம் இதெல்லாம் இருக்கு.
1: இருந்தா
0: உங்க ஒப்பன் கைய நான் எடுத்துருவேன்.
1: எடுத்துருவியா?
0: எடுத்து காட்டட்டுமா?
1: பாக்கலாமா?
0: பாப்போம்
1: பாப்போம்.
3: இலை படங்க.
0: என்ன இவ?
3: பணத்தாண்டா வாங்க. தாமரை தனியா இருக்கும் போது தகராறா பண்ற? மவன வெட்டி கழகி போட்டுருவேன். வாடா.

0: ஆசாரி, என்னாச்சு ஆசாரி?
1: தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு,
0: அதுக்கே கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு.
1: அது இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு.
0: எல்லாரும் உனக்கு இப்படித்தான் அளவு சொல்லுவாங்களா?
2: இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும்.
0: அது சரி, உன் கண்ணுல என்ன கண்ணீர் வருது?
2: அது இவ்வளவு பெரிய கட்டில் செய்ய சொன்னாருன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா போடா.
0: என்ன சாரி, முத்தின மரமா? அதான் சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது. இலை சார் தான் சீக்கிரம் இறங்கிடும்.
3: தாமரை மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? இருக்கு, தாமரை உனக்குத்தான்.

0: தாமரை, எங்க போயிட்டு இருக்க?
1: நான் உங்ககிட்ட அவசியம் சொல்லணுமா?
0: ஏன் தாமரை இவ்வளவு கோமா பேசுற? நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்தா.
1: என்னது?
0: சும்மா ஒரு அன்பளிப்பு.
1: ஓ, அன்பளிப்பா? யாருக்கு?
0: உனக்குதான்.
1: எனக்கு எதுக்கு இதெல்லாம்?
0: அது உன் அப்பா கையால ஆசாரிக்கு அடி வாங்கி கொடுத்தல, அதுக்குதான்.
1: ஐயோ, இதுக்கெல்லாம் ரொம்ப செலவா இருக்குமே.
0: இது என்ன செலவு? உனக்கு என்னென்னமோ வாங்கி தரத்துக்கு நான் திட்டம் போட்டிருக்கேன்.
1: இது ஓ அன்பளிப்பா? இல்ல, பாறைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற எவனாவது கொடுத்து அமிச்சிருக்கானா?
0: பாறைக்கு பின்னால யாரும் இல்ல.
1: நான் வாங்கிக்கிறேன், ஆனா நீ யாருக்கிட்டமே சொல்லக்கூடாது.
0: எல்லாமே உனக்குதான்.
1: அன்பளிப்பு நக்கர நாய்க்கு செக்கப்பு சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆசாரி எங்கிட்ட விளையாடுறான். சொல்லி வை.
2: சல்லப்பா சாரே, சல்லப்பா சாரே, நானும் வந்துட்டேன். எங்க போச்சு?
0: என்ன சரி, சக்கரை எப்படி பாக்குற?
3: இவனை போல யோகக்காரன் யாருமே இல்லடா. தாமரைய தரையிலேயே தள்ளாட வைக்க வழி புடிச்சிட்டேன்.
0: எனக்கு ஒண்ணும் புரியலையே.
3: நீ ஒதுங்கி போ, உனக்கு புரியாது. அப்புறமா புரியு.
4: சக்கரை, இங்க வாமா, இங்க வாமா.
2: என்ன செல்லப்பா சாரு?
3: ஏ சக்கரை, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல?
2: சும்மா இருக்கல்லப்பா சாரு.
3: மனசுல ஆசையை வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
2: எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஐயோ, அடே ஆம்பளை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. இத போய் நீ தாமரை கிட்ட கேளு.
2: போறது
3: கேள்றா. தாமரை போல ஒரு அழகான பொண்ணு இந்த பூலோகத்திலேயே இல்ல. அவ உன் பக்கத்துல இருக்கிறது நீ செஞ்ச பாக்கியம். இது மட்டும் நடந்துருச்சு, பொண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லடா.

0: சக்கரையா? நான் அப்பான்னு நினைச்சேன், அவரா இருந்தா மூஞ்ச பார்த்து நாலு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். இன்னைக்கு நல்ல நாள், அதுமா அவர் இன்னும் வரல பாரு.
1: ஆமா தாமர, ஒரே வெளிச்சமா இருக்க. இன்னைக்கு என்ன விசேஷம்?
0: உனக்கு தெரியாதா, இன்னைக்கு கார்த்திகை தீபம்.
1: ஐயா, எனக்கு தெரியவே இல்ல.
0: என்ன இப்படி நடந்துட்டு வந்து நிக்கிற?
1: கொளுத்து போய் குளிச்சிட்டு வர.
0: இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல குளிச்சா உடம்புக்கு என்ன ஆகும்? இந்த தலையை தொடங்க.

0: இன்னைக்கு இந்த வெளிச்சத்துல தான் நான் படுக்க போறேன்.
1: பாட்டியே, சாப்பிட்டுன்னா ஓடி போய் பாலத்துக்கு கீழே படுப்ப?
0: இல்ல, இன்னைக்கு இங்க தான் நான் தூங்க போறேன். என்ன வெளிச்சம்!
2: சும்மா வா புள்ள, வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட உனக்கு உரிமை இருக்குல்ல, அப்போ உள்ளே வரலாம். உன்னை தடுக்க இங்க ஒருத்தையும் கிடையாது.
1: தடுக்கிறதுக்கு ஒருத்த இல்லையா? நான் இருக்கேன். ஏய், இன்னொரு ஆடி எடுத்து வச்ச கால கைய உடைச்சிடுவேன். அவருக்கு வயிறு முட்டை சாராயத்தை ஊத்தி கொடுத்து கூப்பிட்டுக்கிட்ட வந்திருக்கேன்.
3: வாய முடிடி, அவர் குடிக்கிறாருன்னு அவர்கிட்ட கேளு. என்கிட்ட ஏண்டி கத்துற? வழியில எங்கயோ விழுந்து தடுக்க போறான்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டா என்ன பெருசா ஒப்பாரி வைக்கிறிய?
1: பெருசா வந்துக்கா. நீ யாரு? ஏன் அப்பா பத்தி கவலைப்பட? உன் வேலை பாத்துக்கிட்டு நீ போ.
2: தாமர,
1: என் ஆத்தா இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு காரணமே நீ தானே. நீ இங்க வந்துடக்கூடாதுன்னு நான் இங்க காவலா இருக்கேன். ராத்திரியில சீவி சிங்காரிச்சு வெளிச்சத்தை போட்டு காட்டி சுத்தி வர நொண்டி தாக்கா சொல்றேன்.
2: பேசுந்து போதும், உள்ள போ.
1: நான் எதுக்கா உள்ள போனோம்?
2: போக மாட்டேன்.
1: மாட்டேன்.
3: யோ, நீ எக்கேடு கிட்ட போட எனக்கு என்ன? முடியா, நான் போறேன்.
1: சரிதான் போ. கல்யாண வயசுல நான் இங்க ஒருத்தி இருக்கேன், அதை மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஆட்டமா போறீங்க ஆட்டம்.
3: யோ, எனக்கும் மானராசம் இருக்கு, நான் போறேன்.
2: நில்லு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாவணும்.
1: இவ இங்க நின்னா ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிடும்.
3: உன் வீட்டு வாசப்படல நிக்க எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. நான் போறையா?
2: தயலு. நில்லு.
1: சரிதான் போடி.
2: மரியாதை இல்லாம பேசுறேன் நாய்.
1: யாருக்குப்பா மரியாதை கொடுக்கணும்? இவளுக்கு மரியாதை கொடுக்கணும்.
0: தாமர, விடு தாமர.
1: சும்மா இருந்தக்குறேன்.
0: அப்பாதான அடிச்சது? அழுவத தாமர,
1: பிறந்ததுல இருந்து வரைக்கும் அப்பா என்ன அடிச்சதே இல்ல. இன்னைக்கு அவன் முன்னாடி கைய நீட்டிட்டாரு.
0: காலையில போயிடலாம். இப்ப அழாத தாமரா.

0: பாப்பா, வாத்தா போனதுக்கே நான் கலங்கிடல, நீ போனா கலங்கிட்டு வேணும்
1: பாடி.
0: நீ எங்கடா போற?
1: தாமரா. தாமரா
0: அந்த கழுத போன போற? நீ என்ன அவளுக்கு வக்காலத்தோ? போடவில்ல
1: தாமரை போடவில்ல.
2: தாமரை அக்கறைக்கா போற? எங்க? ஆத்தா வீட்டுக்கா?
3: ஆமா.
0: தாமரா தாமரா அப்பாடி, தேவர அந்த தையல் நாய் வீட்டுக்கு போனதும் அவரு தெரியாம நான் ஓடி வந்துட்டேன்.
2: நீ என் கூட வர? நான் என் ஆத்தா வீட்டுல தங்கிட போறேன்.
0: நீ திரும்பி வரவே மாட்டியா?
2: மாட்டேன்.

0: ஐயா ஐயா, என்ன அழகு! எவ்வளோ பெரிய குளம், சத்த போட்டுக்கிட்டே இருக்குதே.
1: இது குளம் இல்ல, இதுதான் கடல்.
0: அப்படியா? எனக்கு தெரியவே இல்லையே.
1: இதுக்கு முன்னாடி நீ கடல பார்த்ததே இல்லையா?
0: இல்ல, இப்பதான் பாக்குறேன்.
1: எனக்கு
0: பாக்கணுமே,
1: நாளைக்கு பாக்கலாம்.
0: தினம் இங்க வரணும் தாமரா.

0: தாமரை, எப்படி இருக்க? என்னமா திடீர்னு புறப்பட்டு வந்து நிக்கிற?
1: இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன்.
0: என்னடா ஆச்சு?
2: அந்த தையநாயகி இல்ல, தையநாயகி அவ முன்னாடி தேவர் தாமரை அடிச்சிட்டாரு. அத்தான் தாமரை கோவிச்சுட்டு வந்துருச்சு.
0: உள்ளவாமா.
1: பாட்டி
0: கண்ணு நல்லா இருக்கியம்மா? நீ யாருப்பா?
2: நான் தான் சக்கரை.
0: ஓ, நீ தான் சக்கரையா? உட்காரு உட்காரு.
2: ஆமா பாட்டி, நீ யாரு?
0: தாமரைக்கு அம்மாவோட அம்மா.
2: ஐயா, தாமரைக்கு எத்தனை அம்மா? எனக்கு ஒரு அம்மா கூட இல்லையே.
0: பாடக்கணக்கு பயல,
2: தக்கிருக்கு பயல கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? இங்க கூட
3: எனக்கு
0: ஒரு பொண்ணு இருக்க.
4: அப்பா
3: என்ன தாமர? மாப்பிள்ள உட்காரு. குல் பண்ணியா? நல்லா படிக்கணும்.
2: இருக்கு பையல தாமரங்கடா, அவங்க ஆத்தா வீட்டுல இருக்கு, போய் கூட்டியாடா.

0: மண்ணுக்கே கூட்டிட்டு வந்து இங்கேயே மன போட்டு உட்கார பேச நான் நினைச்சு கூட பார்க்கலையா? நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, அதே மாதிரி நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிச்சுக்கிறேன், நான் இந்த கிராமத்தை விட்டு போயிடுறேன்.
1: நீ தாலி இருக்க இங்கதான் வந்தாவணும்.

0: அவருக்கு உரப்பாட பிடிக்குன்னு இதுல செஞ்சு வச்சிருக்கேன். கிராமத்துக்கு போய் நீ செஞ்சதா சொல்லி கொடு, அப்பதான் அந்த ஆளு சாப்பிடுவாரு.
1: Ha ha ha ha ha.

0: நான் இந்த உளியிலேயே அறுத்துட்டு சாக போறேன்.
1: ஐயோ வேண்டா சார்,
0: என்னடா உன் கூட எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம், நான் சாகத்தான் போறேன், சாக போறேன். சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அவளோட கடல்ல கட்டி பிடிச்சி விளையாண்டு விசேஷம் ஒரு பொண்ணோட தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது அநியாயத்து கூட்டு கூட்டு வந்து
2: என்ன
1: சார் இப்படி கோச்சுக்கிறோம்?
0: பின்னடா இந்த கிராமமே உன கிறுக்கு பையன்னு சொல்லுது, உன்னை கிண்டல் பண்ணவனுங்கெல்லாம் நீ ஆம்பளதான் மூக்கு மேல விரல வச்சுக்க வேண்டாம்.
1: இல்ல சாரு, கடல் அப்படி விளையாண்டதுக்கே தாமரை கோவச்சுக்கிச்ச.
0: அது கோபம் இல்லடா, பிகு பிகு. பொண்ணுக்குன்னா முதல்ல அப்படித்தான் நடந்துக்குவாளுங்க.
1: இடாம முயற்சி பண்ண புடிச்சிடலாம். நான் போற ஆசாரி.
0: என்னமோப்பா, உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு தான் சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். எங்காவது போ,
3: எதுவும் நடக்கல. அதுக்குள்ள பாரு எத்தனை குட்டிக்காரன் போடுறான்னு பாத்து போடாடே.
0: ஒண்ணும்
3: தெரியாத
4: ஒரு விதத்துல நீ குடுத்து வச்சுவேன். அம்மாவும் அப்பாவும் இருந்து கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கறத பார்த்தா உன்ன மாதிரி யாருமே இல்லாத அனாதையா இருக்கிறது எவ்வளவு மேல்னு நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் என் மேல இருக்கிற பாசத்தினால நீ சும்மா சொல்ற. அப்பா இருக்கனால உன்னால சண்டை போட முடியுது, அம்மா இருக்கனால அங்க போக முடியுது. எனக்கு சண்டை போடுறதுக்கும் யாரும் இல்ல, போச்சுட்டு போறதுக்கும் இடம் இல்ல.
4: நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், வேற ஏதாவது பேசுவோம்.

0: இந்த கழனி எடுத்து உன் மேல ஊத்திட்டா நீ என்ன பண்ணுவ?
1: என்ன பண்ணுவ?
0: என்ன பண்ணுவ?
1: என்ன பண்ணுவ
0: சொல்லுட்டா? நீ திருப்பி இன்னொரு வாட்டி போய் குளிப்ப.
1: ஆசையா பாரு, மூஞ்சல அரைஞ்சனா தூக்க. என்ன இந்த கணக்கு கணக்குது?

0: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை.
1: யாருக்கு?
0: நம்ம கிழக்கு வீட்டு ராதா இல்ல, ராதாவுக்கு.
1: போ தாமர, நீ சும்மா போய் சொல்ற.
0: இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். ராதா என்கிட்ட சொன்னா. ஆமா, நான் என்ன பதில் சொல்றது? சக்கரைக்கு சம்மதம் சொல்லிட்டுமா?
1: வேணும்.
0: ஏ,
1: எனக்கு நீ தான் வேணும்.

0: நான் போறேன், நான்
1: போறேன். ஐயோ சக்கரை,
0: சக்கரை நான் இங்க குதிக்க போறேன்.

0: ஏன் ரெண்டு கண்ணாலையும் பாக்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம், நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது.
1: போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல.
0: சாரி
1: சக்கரை, ஏ சக்கரை, கண்ணா நில்லுமா, ராஜா நில்லடே,
2: சக்கரை
1: ஆசாரி கூப்பிடா, நில்லுடா, பூசாரி கூப்பிட்டா நிப்பியா, நில்லடே, டேய் நில்லடே, டேய் சக்கரை என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்காம போற, நில்லடா,
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய வீடு.
0: சக்கரை சிலுக்கு சட்டை தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சுட்டியாட்டு இருக்குது, மொத்தத்துல ஆளு சுத்தம் ஆகிட்ட.
1: சக்கரை என்ன முடிச்சிட்டியா?
0: தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா?
3: பழைய வீடு நான் போனோம்,
0: தடுக்க கூட இல்லையா?
3: நான் போனோம்.
0: ஏய் மூட்டை இறக்கி வை, இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல இந்த பீடி குடி.
3: வேணாம், நான் பீடி குடிக்கிறத நிறுத்திட்டேன்.
0: இதாண்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்த விட்டுருவீங்களே.
3: பழைய வீடு இனிமே நான் கூட எல்லாம் பேச போறதில்ல.
0: ஏய் உனக்கு நான் குருடா, குரு துரோகம் செய்யாதடா, குரு சாபம் பொல்லாது. சித்தியா நான் சொல்றத கேள்றா,
3: என் குரு இல்ல, என்ன ஏமாத்துறவன்.
0: சக்கரை சக்கரை இந்த நீலக்கல் கடுக்குன்ற வாங்கிட்டு போடா.
3: கடுக்கன் எனக்கு வானா, அதுவும் மூஞ்சுக்குதான் நல்லா இருக்கு, நீயே வச்சுக்கா.
0: நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு இல்ல. நான் எத்தனையோ பேருக்கு ஆப்பு வச்சவன், இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான். நான் வைக்கிறேன் பாரு ஆப்பு.
4: ஏய் பாலு, நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன்னு வச்சுக்க, அது இந்த ஜென்மமே அழிஞ்சால் நான் விட மாட்டேன். சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது, அவர் என்ன பார்த்தாருன்னு
0: தேவர என்னடா
5: என்ன
0: விஷயம்?
5: அம்மா மாட்டையே இந்த கழுவு கழுவுறானே, இன்னைக்கு நான் மாட்டினா கழுவிடுவான்.
6: அட பாலிமாவே, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டானா?

0: ஆசாரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே?
1: பின்ன பொய்யா சொல்றேன்? நான் என்னைக்காவது பொய் சொல்லியிருக்கேன்னா நான் செய்யற தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நடந்தது உண்மை. இந்த விஷயத்தை நான் தேவர்கிட்டயே போய் சொல்லியிருப்பேன், ஆனா உன்னை பார்த்தா செத்து போன எங்க அக்கா மாதிரியே இருக்கிற, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனிமே நடக்க வேண்டியது நீ பாத்துக்க. நான் வர்றேன்க்கா.
2: கோபப்பட்டேன்னு எப்பறேஜனோ நடந்தது என்ன நடந்து போச்சு இனிமே நடக்க வேண்டியது பாரு நடக்க வேண்டியது தானே இந்த தேவன் யாருன்னு காட்டுறேன் யோ இல்லையா கோபப்படாதே அடி வாங்க வாங்க வாங்க
1: எவனாவது இவனுக்கு குடிக்க சொட்டு தண்ணி கொடுத்தீங்க? இதே கடிதம்
2: தண்ணி

உடம்புல அவ்வளவு திமிர் வச்சிருச்சா? தொன கேக்குதோ தோன? அதுவும் அந்த கேன பையன். அப்பம் கெட்டவனா இருந்தா பொண்ணும் கெட்டு போனா அர்த்தம் இல்ல. இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போன கைய கால உடைச்சிருவேன்.

0: அந்த கேன பைய செத்தானா இருக்கானு உனக்கு என்ன கவலை? அவனை பத்தி எங்கிட்ட நோண்டி நோண்டி கேக்குறேன்.
1: நீ என்கிட்டயே உண்மையை சொல்லிருப்பேன். எல்லாரும் என்கிட்ட தானே கேக்குறாங்க.
0: எனக்கு ஒரு அளவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அந்த பையன் அடிச்சு போட்டு சாராய கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறப்போ அவங்க இல்ல தட்டு தடுமாறி எந்திரிச்சு போனானோ இல்ல எவனா தூக்கிட்டு போனானோ எவனுக்கு தெரியும்?
1: பலரும் பல விதமா பேசுறத கேக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஐயா? என்ன இருந்தாலும் அவனுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாதியா?
0: என்னடி புதுசா உபதேசம் பண்ற? ஒரு நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இல்லாத அந்த பயலுக்கு நான் கொடுத்த தண்டனை சரிதான்.
2: சக்கரை அடிச்ச திராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே திராசை வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யார? அவன் யமதர்ம. நல்ல வேலை நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு ஆயுசு கெட்டி அதனால தப்பிச்சோம்.
3: என் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சக்கரைக்கு ஏதாவது இருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை.
2: எப்படி?
3: அது அப்படிதான்.
2: எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி என் தலையில வந்து விடும்?
3: சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே.
2: நில்லு நில்லு நில்லு. சும்மா நிக்கிற என்ன? நீயே கழுமரத்துல ஏத்திட்டு போட்டுருக்க.
3: நீயா சும்மா நிக்கிற?
2: பின்ன
3: வாய கிண்டாதா சரி. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன்.
2: சொல்ற
3: குழந்தை மாதிரி இருந்த உன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம அப்ப வச்சது நீ தானே. நீதான் அவனை கொன்ன.
2: என்னது
3: நீ? நீ ஒரு துஷ்ட
2: பாலு. ஏய் பாலு, நீ ஒண்ணும் ரொம்ப குழப்பிக்காதரா. சக்கரைக்கு எதுவும் ஆகிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சக்கரை இருக்கும், சக்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கும்டா.
1: என்ன புள்ளடி நீ, குழந்தைக்கு மஞ்சக்க மலை வந்திருக்கு, நீ எதேதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கியே.
4: கடவுளே, என் குழந்தை.

0: இப்படியே வச்சிருந்தா குழந்தை உயிருக்கு ஆபத்த முடியும்.
1: இத பாருமா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, இந்த சுத்து வட்டாரத்துல மஞ்ச காமாலைக்கு நம்ம தேவர் முத சம்சாரம், லட்சுமியம்மா தானே வைத்தியம் பார்க்க முடியும். ஏமா அழுகுற, மனசுல எதையும் வச்சுட்டு காலத்தை கடத்தாம உள்ளே சீக்கிரமா தூக்கிட்டு போய் காப்பாத்துமா.
2: நான் எப்படி அத்தா அவங்கள போய் பாக்குறது?
0: என்ன சொல்ற நீ, உங்க சக்கரத்தி சண்டையில குழந்தைய பறி கொடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
1: வீராப்பு பாக்காம முதல்ல குழந்தைய லட்சுமி அம்மா கிட்ட போ.
3: வாங்க உக்காருங்க மாப்பிள, எம்பூட்டு வேணாலும் குடிங்க, செலவு தேவைத்தான். வேலு இலை எல்லா பயிலும் கேட்டுங்க, இவர்தான் என் மாப்பிள, தாமரைய கட்டிக்க போறவரு, பேரு செங்கோடன். தேவருக்கு தர மரியாதை மாப்பிளைக்கும் தரணும். என்ன புரியுதா? என்னடி இறக்க இறக்க ஓடி வர, மாப்பிள்ளைய பார்க்க வந்தியோ செங்கோடன்.
2: கூட்டிட்டு
3: போய் செத்து தொலை.

0: அம்மா, லக்ஷ்மி அம்மா இருக்காங்களா?
1: யாரு? நீயா? எங்கடி வந்த?
0: அம்மா, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும், எனக்கு மடிப்பிச்சு கொடுக்கணும்.
1: குழந்தைக்கு என்னாச்சு?
0: என்னன்னா உனக்கு என்ன?
2: பக்கம் கட்டவன்
0: பாடி இங்க இருந்த. அம்மா அம்மா, நான் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க.
1: தேவை வந்துட்டா சும்மா பேசாம இருமா. அம்மா, எத்தனை நாளா உடம்புக்கு சுகம் இல்ல?
0: எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறா, காலையில இருந்து நினைவில்லாம கிடக்குறா, எதையும் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் குழந்தை காப்பாத்துங்க.
1: வைத்தியம் பார்க்க வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு விதத்துல இந்த குழந்தைக்கு நானும் அம்மா தானே. தாமர, உரிமை கொண்டாட வந்திருக்கேன்னு நினைக்காத. என் பொண்ணை காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்ன, நான் கூட இருக்கணும் இல்லையா? அதான் வந்தேன். உங்க அப்பா உனக்கு வேறொருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. சக்கரைய பத்தி எதுவும் தெரியல. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் உனக்கு தெரிஞ்சது தானே?
3: இதுதான் நம்ம வீடு. அதோ பாத்தியல்ல, நான் சம்பாரிச்சு வாங்கினது. தாமர, ரெண்டு கிளாஸும் தண்ணி கொண்டா, சீக்கிரம் உட்காருங்க. தாமரைய பாத்தீங்கன்னா கல்யாணத்தை இப்பவே வைக்கிப்பீங்க. தாமர அப்புள்ள, நீ எங்கடி ஆதர்சியமா வைபுள்ள? அப்புள்ள செங்கோடன நல்லா பாத்துக்க, நீ கட்டிக்க போற மாப்பிள்ள இல்ல பாரு எப்படி. எப்படி தாமர,
4: நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா?
3: அவசரத்தை பாரு.
1: முடிவு தெரிஞ்சுதாயா நான் இங்க வந்தேன்? நம்ம வீட்டுக்கு இன்னொரு குடிகாரன் மாப்பிளையா வரணுமா?
3: என்ன, இந்த ராணிய தேடிட்டு தேசிங்க ராஜா குதிரையில வருவானா?
1: வீம்புக்கு பேசாதயா, தாமர ஆசைப்படியே.
3: தெரியல தேவர பத்தி, ஏட்டிக்கு போட்டு பேசினா போலாதவன் ஆயிடுவான். செங்கோடன் தான் எனக்கு மாப்பிள்ள, இன்னொரு ஆம்பளை தான் இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வரணும்.

0: ஏன் மாதிரி இந்த முடிவுக்கு வந்த?
1: நீ இல்ல இருக்கும் போது நான் வாழ முடியும். எங்க இருக்கு, என்னாச்சு, ஒண்ணுமே தெரியல. என் அப்பா எடுத்த முடிவு உனக்கு தெரியல. தவிர வேற என்ன செய்ய முடியும்?
0: இப்ப நான் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வராது. என்ன, நான் செஞ்ச காரியம் அப்படி? சக்கரன் நிச்சயமா எங்காவது உயிரோடு இருப்பான், உனக்காகவாவது இருப்பான். என் வாழ்க்கையில மொதல் தடவையா ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். இவர் சக்கரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட
2: சேர்க்கிறேன். ஆசாரி, சக்கரை உயிரோட இருக்கான்.
0: எங்கடா?
2: கோடிக்கரையில் இருக்கான்னு சொன்னாங்க.
0: என் மேல உனக்கு கோவமா?
3: போவா சாரி, உங்ககிட்ட எல்லாம் நான் கோச்சுக்கிறேன்.
2: என் தாமரை எப்படி இருக்கா?
0: நல்லாதான் இருக்கா. வா. ஆமா, நீ எப்படி இங்க வந்த?
4: அது எனக்கே தெரியாது. அடிபட்டு கிடந்த அண்ணன் மீன்காரங்கதான் தூக்கிட்டு வந்து இங்க போட்டாங்களாம். என்ன வர்றதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆச்சு. உடம்பு பூரா ரணம், ரத்தம் சீமா வடிஞ்சது. நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் நான் எல்லா வேலை செஞ்ச, ஆனா அடிபட்டு கிடக்கும் போது ஒரு சொட்டு தண்ணி கூட யாருமே தரல. அப்பதான் நான் அனாதேன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் மறுபடியும் கிராமத்துக்கு வருவேன், தேவரை குத்தி கொள்ளுவேன், அவனை கொன்னுட்டு தாமரை கல்யாணம் பண்ணி நான் சுகமா வாழ்வேன்.
0: சக்கரை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. என்ன மன்னிச்சிடுறா?
4: உன் மேல எனக்கு கோபம் ஒண்ணு இல்ல ஆசாரி. என்ன கொல்ல பார்த்தானா அந்த தேவர், அவன் மேலதான் எனக்கு கோபம்.
0: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இங்கேயே இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வா. தேவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்துக்கு நானே சம்மதம் வாங்குறேன்.
2: நம்ம கிராமத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறக்கட்டும், அப்புறம் நீ எங்க வரலாம்.
4: இல்ல, நான் வருவேன். பிச்சுவா கத்தியோட தான் நான் வருவேன். கத்தி இல்லாம நான் வரமாட்டேன். கத்தி வாங்கிட்டேன், வேலை செஞ்சு காசு சேர்க்கிறேன். காசு சேர்ந்ததும் கத்தியோட நான் கிராமத்துக்கு வருவேன்.
2: ஆமா, தாமரை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா நீ என்ன செய்வ?
4: என் தாமரை சம்மதிக்காம இருக்காது.
2: தாமரை அவன் அப்பாவுக்கு பயந்துகிட்டு மனச மாத்திக்கிட்டா, அதனால நீ அங்க வர வேண்டாம்.
4: கோபாலு, நாங்க வராம இருக்க நீ போய் சொல்ற. என் தாமரை மனசு மாறாது, நான் நிச்சயம் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்.
0: சக்கரை, நாங்க வரட்டுமா?
4: சரியா சாரி, நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன் பிச்சுவக்கத்தியோட.
2: சரி தாமரை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உன் அப்பா முடிவு பண்ணிருக்க கல்யாணத்தை தான் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல.
0: அத நான் பாத்துக்கிறேன். இந்த கோக்கிறது பிரிக்கிறது இதை என்ன விட அழகா செய்யறதுக்கு ஆளே இல்ல. உன்னை கட்டிக்க போற அந்த மாப்பிளைய உங்க அப்பனை வச்சே அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.
5: தாமரை பத்தி

0: நான் வந்து தாமரை பத்தி தேவன் கிட்டே சொல்றேன்.
1: தேவரே தேவரே, சக்கரை கத்தியோட வந்திருக்கான்.
2: எங்கடா
1: சந்தையில?
2: அந்த கேன பயலுக்கு தாவு இந்த மண்ணில தான்.
1: கிட்ட வராத குத்திடு, கிட்ட வராத குத்திடு, வராத குத்திடு, வாடா
0: குத்திர
1: குத்திடு,
0: குத்து
1: கிட்ட வராத
0: குத்திர, வாடா குத்திர, அத கழுத
1: கொண்டுடு,
0: குத்து கிட்ட வராத.
1: நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல நான் போக
3: மாட்டேன்.
1: நீ வரல அப்ப சத்தல தாமரா.
0: என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆவாது. சக்கரை ஆம்பளை, அவன் ஆம்பளவா?
3: சக்கரை

0: இதுவரை கேட்டது கேஆர் என்டர்பிரைசஸ் ஆவாரம் போ திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே.
0: இதில் நடித்தவர்கள் வினித், நந்தினி, நாசர், கவுண்டமணி, சுலக்ஷ்மி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்னோ 2.3 கேட்டுட்ருங்க. நேரம் சரியாக 4:02 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஸோ இந்த இனிய மாலை வேளையில் அழகான திரைகாணம் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கு வேல் திரைப்படத்திலிருந்து 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். யுவன் சங்கர் ராஜ் அவர்களுடைய இசையில் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத ராகுல் பிரேம்ஜி மற்றும் வடிவேல் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாமா? இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியான 4:14 ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அழகான இனிய மாலை வேளையில் திரைகாணம் பகுதியில் உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் தமிழ்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து கொஞ்சி பேசிட வேண்டாம் அப்படின்ற பாடல் கேட்டு மகிழப் போகிறோம். இந்த பாடல் வந்து நிவாஸ் கே பிரசன்ன அவர்களுடைய இசையில் கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:23 ஆகிட்டுருக்கு. திரைக்கான பகுதியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சகுனி திரைப்படத்திலிருந்து மனசெல்லாம் மழையே அப்படின்ற பாடல் கேட்டு மகிழலாம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைக்க, ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் பாடிய பாடல், அவரோடு சேர்ந்து சோனு நிகாம் மற்றும் சைந்தவி அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் கவிஞனா முத்துக்குமார் அவர்கள் சேர்ந்த பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. திரைக்கானம் பகுதியில் நேரம் சரியாக 4:33 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உங்களுக்காக தாண்டவம் திரைப்படத்திலிருந்து உயிரின் உயிரே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறம். ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்க, நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, சைந்தவி சத்யபிரகாஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ் குமார் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. திரைகானம் பகுதியில் அழகழகான திரை இசை பாடல்கள் உங்களுக்காக ஒன்றன் பின்னொன்றாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. ஜகுபாய் திரைப்படத்திலிருந்து அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஒரு கடிதம் அப்படின்ற பாடல், ரஃபி மற்றும் மகேஸ்வரி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து இந்தர்கள் விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாரதி தமிழ் ஃபோன் 2.3 கேட்டுட்ருக்கேன். திரைக்கான பகுதியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக இசை காத்துட்ருக்கு. மன்மதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், கே கே அவர்களுடைய குரலில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் ஃபோன் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தாவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தாவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாவிக

பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே. ஆன்சர் பண்ணி 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல ஜாலியா நான் உங்களுக்கு விதவிதமான லிரிக்ஸை கொடுப்பேனா, நீங்க பாட்டோட முதல் லைனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஸோ இதுதான் நம்ம எப்போ விளையாடுற கேம். வீக்கெண்ட்ல நம்ம எப்போவுமே இந்த கேமை ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம். ஸோ உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸை நான் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2952508532 2853 8 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

நான் சொல்கிற லிரிக்ஸை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களால் காலை கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அங்கே போயும் நீங்கள் அந்த பாட்டை அழகாக வந்து இந்த பாட்டு தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அழகாக அதுலேயும் போய் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட பதில்களை. அண்ட் சில நொடிகளில் உங்களுக்காக ஆங்கில செய்திகள் காத்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நேரம் ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சியை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். BJP leader Shubhendu Adhikari took oath as the Chief Minister of West Bengal today, heading the first BJP government in the state. Governor R.N. Ravi administered the oath of office in secrecy to Mr. Adhikari at a grand ceremony

மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஸ், ஆடம்பாடம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் லிசனர் யாரு அப்படின்னு நான் ஈகரா வெயிட்டிங்ல இருக்கேன். மறுபடியும் உங்களுக்காக நம்பர்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன். 2952982983 2853 2838 9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்ற லிரிக்ஸ் ஈஸியா யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு செம எக்ஸைட்மெண்ட்டோட நான் காத்துட்டு இருக்கேன். நான் சொல்ல போகிற லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும், வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும், அதுதான் இந்த பாட்டோட லைன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லைனை கண்டுபிடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ டயல் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். லிஸ்னஸும் வந்து டயல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேசிடலாமா அவங்களோட யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. எஸ், ஹலோ, வணக்கம். ஹலோ,

0: ஹலோ ஹலோ, நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ,
1: ஓகே.
0: ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ரைட்டு. ஹலோ வணக்கம்.
0: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ஹலோ,
2: தேவி பேசுறேன்.
0: தேவி, எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: திருமழிசை.
0: திருமழிசை. ஸோ இந்த பாட்டை கண்டுபிடிக்குமான்னு பாருங்க. வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும்.
2: வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும்.
0: அடுத்த ஸ்டெப் கண்டுபிடிக்க முடியல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும், வேலைக்கு ஆகலன்னு சொல்லக்கூடாது. எரிகாவும்மா, தேங்க்யூ தேங்க்யூ. Yes, next listener. Hello, வணக்கம். Hello, hello, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மெடிசன் முத்துக்குமார்.
0: சொல்லுங்க முத்துக்குமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் டெய்லர் மேடம் நானே.
0: ஓகே, அப்ப நிறைய பாட்டு கேப்பீங்க இல்லையா? ஓகே, சொல்லுங்க என்ன பாட்டா இருக்கும் இது?
3: இது கடாரம் கொண்டான்.
0: கடாரம் கொண்டானா இல்லையே? மட்டும் போதும். ஓகே, அந்த பாட்டிலே இப்படி ஒரு லைன் இருக்குல்ல, ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் லைனு, ஆனால் இது நடுவில் வர லைனு. ஆமாம், நம்ம ஃபர்ஸ்ட் லைனை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கேமே. எனிஹவ் முத்துக்குமார், குட் ட்ரை, குட் ட்ரை, தேங்க்யூங்க, தேங்க்யூ. எஸ், இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அண்ட் காஜல் அகர்வால் இந்த பாட்டில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன படம்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டுக்கு அப்புறம்தான், இந்த லைனுக்கு அப்புறம் தான் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பாட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் சொல்கிறேன், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் போதும் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. ஸோ என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிருக்காங்களா யாராவது அப்படின்னு போய் ஃபேஸ்புக்கை செக் பண்ணிவிடுவோமா? எஸ்ஸா, என்ன இது, யாருமே வந்து குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்களே தவிர பாட்டை யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. எனிஹவ், பாட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோடு இருப்போம். எஸ், இப்போ உங்களுக்காக வரப்போகிற பாட்டு கஞ்சாப்பூ கண்ணால சாங் தான், அங்கே கேட்கலாம்.

0: எஸ் பேக் டு தி ஸ்டுடியோ. 5:17 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. ஸோ யாராச்சும் கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நானும் காத்துட்டு இருக்கேன். எஸ் லிசனர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ,
1: வணக்கம் வணக்கம். நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, ஓகே, சொல்லுங்க. உங்க பேர் அழகா இருக்கு, சொல்லுங்க. பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நன்றி.
0: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன் கலா. பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல, நான் காஜல் அகர்வால் கார்த்தின்னு
2: சொல்லிட்டேன்.
0: ஓகே, நன்றி. இன்னொரு க்ளூ வேணா கொடுக்கவா? சோ இந்த படத்துல வந்து கார்த்தி வந்து காஜல் அகர்வாலோட வீட்டுக்கெலாம் போவார். இந்த பாட்டில் அந்த சீக்வன்சஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மழை தண்ணிலாம் வந்து அப்படியே மேலே கொட்டும் தெரியுமா, நம்ம வந்து மரக்கலையை ஆட்டும் போது அந்த சீக்வன்சஸ்லாம் இந்த பாட்டில் வருங்க. இதுக்கு மேலே என்ன க்ளூ கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. எஸ் டயல் பண்ணுங்க 2952085328389871 2952085328389871 இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாட்டையே நான் பிளே பண்ணாதான் இது என்ன பாட்டு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

எஸ் இது என்ன லைன் அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆனவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இப்ப அந்த பாட்டை நான் பிளே பண்ண போறேன். நான் மகாநல்ல படத்துல இருந்து இலகை போலே அழைகிறேனே சாங்ல தான், நான் கூட வந்து நான் நிற்பதும் கூடு விட்டு நான் செல்வதும் தொடருதே தொடருதேன்னு பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாட்டை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம்.

0: எப்படி ஈஸியாக இருந்துச்சா பாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த பாட்டை வந்து தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், பட் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது கொஞ்சம் வருத்தம் தான். என்னையும் நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. 5:26 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்க சுபாஷினி கூட. எஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான லைனை தான் நான் சொல்ல போகிறேன். உன் கண்ணை பார்த்தாலே முன்ஜென்மம் போவேனே. ஸோ இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக க்ளூ கொடுத்தே ஆகணும். இது வந்து ஒரு ஜீவா சாங். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் இது ஒரு சூப்பரான பாட்டு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அண்ட் கேட்கலாமா அந்த பாட்டு என்னன்றது? நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அந்த பாட்டை நான் வந்து அழகாக உங்களுக்காக ப்ளே பண்ணிவிடுவேன். இப்போ நம்மளோட லிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, கேட்டுடலாம் அவங்கக்கிட்ட. ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஆப்ல என்ன க்வெஸ்சன் வரல, சொல்லுங்க மேம்.
0: உன் கண்ணை பார்த்தாலே முன்ஜென்மம் போவேனே.
1: உன் கண்ணை பார்த்தாலே முன்ஜென்மம் போவேனே. மேம் ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
0: க்ளூவும் கொடுத்துட்டேன். ஜீவா சாங் அப்படின்னு நான் க்ளூவும் கொடுத்துட்டேன்.
1: ஜீவா சாங்.
0: எஸ்
1: மேம். இது மேம்
0: நன்றி. பை. எஸ் 5:28 ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜீவா சாங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸில் தான் அந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம். இதுக்கு மேலே நான் க்ளூ கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு டயல் பண்ணி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அண்ட் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சவங்க கரெக்டாக நான் வந்து விவத் பாரதி 102.3 தமிழ் எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே போய் உங்கள் கமெண்ட்டை பண்ணலாம். அண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது எஸ் உனக்கு என்ன வேணும் சொல்ல சாங் தான் வந்துட்டே இருக்கும். இணைந்திருங்கள்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 5:34 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துட்டு இருக்காங்க, பட் யாருமே கரெக்டா சொல்லலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. லாஸ்டா கேட்ட பாட்டை ஃபேஸ்புக்ல ஒருத்தர் கரெக்டா போட்டிருக்காரு. அவர் யாரு, அந்த பாட்டு என்ன அப்படின்றத நம்ம லிஸ்னர்ஸ் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். எஸ் லிஸ்னர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: பாட்டு
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? உண்மை
1: ஒத்துக்கோங்க.
0: நன்றி. எஸ் இந்த பாட்டு தான் அப்படின்னு பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்ச காட்டுப்பாக்கம்ல இருந்த அந்தோணி ராஜ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் உன் கண்ணை பார்த்தாலே சாங், நீ தானே என் பொன் வசந்தம் படம், சாய்ந்து சாய்ந்து அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாங்க. எஸ் அடுத்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளங்கால் நிழலாட்டம் நிழலாட்டம் ஒட்டிக்கிட்டேன்னா. இதுவுமே ஒரு யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸில் வந்த சாங் தான். உள்ளங்கால் நிழலாட்டம் நிழலாட்டம் ஒட்டிக்கிட்டனா அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடல் வரிகளோட முதல் வரி என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிங்கன்னா டயல் பண்ணி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு ஹரிஹரன் ஷேகோஷ்லோட வாய்ஸில் வானே வானே சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள்.

எஸ் உள்ளங்கால் நழலாட்டோ நழலாட்டோ ஒட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கோட லைனை தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிச்சவங்க டயல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டயல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுடலாமா? சாரி, பார்த்துடலாமா?

5:42 ஆயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு நானுமே வந்து பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டயல் பண்ணுங்கள் 2952-0853 2838-9871 இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் இந்த பாட்டை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா பாடின பாட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த படத்தோட பேர் சொன்னால் கரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கழுகு மூவிலிருந்து தான் இந்த பாட்டு. கிருஷ்ணா பிந்து மாதவி இந்த பாட்டில் இருப்பாங்க. இது மேல நான் எப்படி பெரிய க்ளூ கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. எஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்காக அந்த பாட்டே நான் வந்து பிளே பண்ணலான்னு இருக்கேன்.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் லாஸ்ட் அவங்களுக்காக ஒரு சாங் காத்துட்ருக்கோம். எஸ் கண்ணம்மா கண்ணம்மா சாங் தான் ரெக்க படத்துலேருந்து வந்துட்ருக்கோம். இந்த பாட்டை தொடர்ந்து மறுபடியும் உங்களை 9 மணிக்கு துறை கானமில் அட்டகாசமான சாங்ஸோடு மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 6 மணி ஆயிட்டிருக்கு. பக்தி மாலை வரிசையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீ ராம பக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து ஜெய் ரகுநந்தா அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறோம். TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 6:09 ஆகிட்டு இருக்கு. பக்தி மாலை வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா நந்தனார் திரைப்படத்திலிருந்து சிவலோக நந்தனாய் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறம். தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய பாடல், பாபநாசம் சிவம் எழுதிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வண்ணங்கள் இல்லை என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் சரியாக 6:15 ஆயிட்டிருக்கு. பக்தி மாலை வரிசையில் நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்ரீ கல்யாண குணா என தொடங்கும் பாடல், சிவகவி எனும் திரைப்படத்திலிருந்து தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல், பாபநாசன் சிவன் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல், ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பக்திமாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேரம் சரி 6:22 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அகத்தியர் திரைப்படத்திலிருந்து உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்ற பாடல், டாக்டர் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல். உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் வரிகள் எழுத, குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்த பாடலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு

0: உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும், அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில்

0: நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா 2ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற உள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: பகத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சரி 6:40 ஆயிட்டு இருக்கு. என் விருப்பம் பகுதிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். என் விருப்பம் பகுதியினுடைய முதல் பாடலா உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கக்கூடிய பாடல் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து முழுமதி அவளது முகமாகும் அப்படின்ற பாடல் தான். ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டுருக்கீங்க. நேரம் சரியாக 5:50 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து உன்னோட நடந்தா அப்படின்ற பாடல், தனுஷ் மற்றும் அனன்யா பட் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இளையராஜா அவர்களுடைய சிலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் இனி கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
3: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ், இதெல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆன

0: ாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும் போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும் போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, உவமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவன் நீ, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம், அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
2: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்குறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸில் வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்லேருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போது அந்த டைமில் உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கேக்குறதில்ல. இப்போ நம்ம கிட்ட போன் இருக்கு, போன்ல பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க, அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கும். சோ எல்லார்கிட்டயும் ஒரு கனெக்ட் ஆகலாம். நம்ம சிட்டில இருக்கிறதுனால எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ரிமோட் ஏரியாஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து மெயினாவே ரேடியோ தான் எல்லாமே. அங்க என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த பர்பஸ் இருந்தாலும் ரேடியோ தான் கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். ரேடியோல என்ன ஸ்பெஷல்னா, சாங் மட்டும் இல்ல, நியூஸ், எஜுகேஷன், டிராமா, எல்லா ப்ரோக்ராம்க்கும், எல்லா கண்டென்ட் வைஸாவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரேடியோல வாய்ஸ் மட்டும் இருக்கும், பட் விஷுவல் கிடையாது. ஆனா அது ஒரு சாம் இருக்கும்.
3: வணக்கம் காய்ஸ், என் பேர் சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸாக இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனால் ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளாக இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியாவில் அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அண்ட் பர்சனலி பேசணும்னா, ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதில் பேசுகிற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டாக, கிளியராக, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம ப்ரெசண்ட்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.

வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும், குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குவெஸ்டன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும்

0: டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாளும் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
1: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90 ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90 ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
4: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும்

0: டிசாஸ்டர் பத்தி, எலெக்ஷன் பத்தி, நாட்டு நடப்பை பத்தி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கத்துக்கிறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது 7:15 தமிழ் செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும்

0: சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார்.

0: ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்ப பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுனர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவு தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்னா 2.3 கேட்டிருக்கீங்க. நேரம் சரியாக 7:25 ஆயிட்டிருக்கு. தொடர்வது திரைகானம் பகுதியில் மனிதன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில் பிரதீப் மற்றும் பிரியா ஹிமேஷ் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 7:30. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட காமகோடி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஆக்சிஜன், பிராணவாயு, இதுதான் மனிதன் உயிர் வாழ அடிப்படை. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம பாட்டுக்கு மூச்சு இழுத்து விட்டுகிட்டு இருக்கிறோம். அனிச்சையா இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. தூக்கத்துல கூட மறக்காம பிராணவாயுவை உள்ளெடுக்கிறோம். அப்படியாப்பட்ட ஆக்சிஜனை பூமியில் இருந்து முற்றிலுமா நீக்கிட்டா என்ன ஆகும்? எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான கேள்வியெல்லாம் கேக்குறீங்கன்னு மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது நமக்கும் புரியுது. பூமியிலிருந்து ஆக்சிஜனை முற்றிலுமா நீக்கிட்டா எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும், சரிதானுங்களா? சரி, ஓர் 5 நொடிகளுக்கு மட்டும் நீக்கிட்டா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்பட்டுடாது. சென்னையில் உள்ள கூவத்தை கடக்கும் போது மூச்சை அடக்கிக்கிட்டு காத்த உள்ளேயும் இழுக்காம வெளியவும் விடாம ஓடுறது போலத்தான் இதுன்னு உங்க பதில் வருமேயானால் தொடர்ந்து சில செய்திகள் உங்கள் பார்வைக்கு. ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் கருப்பு வானம். அது என்ன கருப்பு வானம்? வானம் பகல் நேரத்துல எவ்வளவு பிரகாசமா இருக்கு? காரணம் ஒளி சிதறல். அதாவது ஒளி வளிமண்டல ஆக்சிஜன் மூலக்கூறு மற்றும் தூசுகளில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது. இங்க
2: காமகோடி சார்,
3: ஆக்சிஜனை நீக்கிட்டால் வானம் கருகும் இல்லையா? இருட்டா கருப்பா ஆயிடும். மேலும் இப்போ இருக்கிற மாதிரி பரவலா வெளிச்சமா இல்லாம எங்கேயோ சின்ன எல்இடி பல்பு வெளிச்ச மாதிரி குவிக்கப்பட்ட நிலையில் வெளிச்சம் கிடைக்கும். அடுத்தது இடியும் கட்டிடங்கள், கண்ணால் பார்க்கக்கூடிய கான்கிரீட் கட்டிடங்கள், பாலம், எதுவாக இருந்தாலும் மணலில் கட்டப்பட்டது போல பொல பொலன்னு உதிர்ந்துடும். காரணம் கான்கிரீட் கலவையின் முக்கிய பிணைப்பு ஆக்சிஜன் தான். அடுத்தபடியா ஆவியாகும் கடல். தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவைதான். ஆக்சிஜனை நீக்கிட்டால் மீதி இருப்பது ஹைட்ரஜன். இது எப்படிப்பட்ட வாயு?

0: பலூன் ஏன் பறக்குது? அதுக்குள் இருக்கும் மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். இப்ப புரியுதா கடல் தண்ணி என்னாகும்னு? ஏன், ஏரி குளம் ஆத்துல இருக்கும் தண்ணி எல்லாம் ஆவியாகிடும். பூமியின் மேலடுக்கின் கட்டுமானத்தில் பிராணவாயு முக்கிய பங்காற்றுவதால் அது முழுவதும் கட்டிப்பட்டு நிற்கும் தன்மை போய் புதைமணலில் நிற்பது போல உள்வாங்கிக் கொள்ளும். நிற்க நிலம் கிடைக்காது, ஆக்சிஜனை பூமியிலிருந்து நீக்கிட்டான். பாத்தீங்களா
1: காமகோடி சார்,
0: எவ்வளவு சிரமங்கள் உண்டாகுது. சூரியன் சுட்டெரிக்கும், சூரியன் சுடத்தான் செய்யும். சூரியனில் உள்ள புற ஊதா கதிர்களை ஓசோன் தான் வடிகட்டி அனுப்புது. அதில் உள்ள ஆக்சிஜன் O2 நீக்கப்பட்டால் அதன் பின் சூரிய ஒளியில் நிற்கும் எல்லாரும் சுட்டெரிக்கப்பட்டு பொசுங்கி போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இப்படி நிறைய கடுதாசியில எழுதலாம். இப்ப சொல்லுங்க, பூமியிலிருந்து ஓர் 5 வினாடி பிராணவாயு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பிராணவாயுவை தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்தால் கட்டுப்படி ஆகாது. மரங்களை பராமரித்தால் அந்த மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுத்துரும். அரச மரம் அதிகமா ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆலமரம் புளிய மரம் புயலடிக்கும் போது புயலின் வேகத்தை குறைக்கும். வேப்ப மரம் விஷத்தன்மையை முறிக்கும். தென்னை மரம் மண்ணரிப்பை தடுக்கும். பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற மனித மரம் என்ன செய்யுது? மரங்களை வெட்டுது. இயற்கை வளங்களை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நோய் நொடிகளிலிருந்து விடுபட முடியும். மரம் வளர்ப்போம், மனித வாழ்வை காப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் திரு பி சரவணன் அவர்கள். தொடர்வது திரைகானம். திரைகானம் பகுதியில் நேயர்கள் இப்போ அடுத்து கேட்க இருக்கக்கூடிய பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரெக்க திரைப்படத்திலிருந்து கண்ணை காட்டு போதும் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். டி இமான் அவர்கள் இசையமைக்க, யுகபாரதி அவர்கள் வரிகள் எழுத, ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடல் தொடங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு டைலாக் இருக்கும். அதாவது அந்த கதாநாயகி அவர்கள் பாடிட்டு இருப்பாங்க, உடனே கதாநாயகன் கேட்பார், இது பாரதி பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பாரதி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி அவர்களும் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா யுகபாரதி அவர்களுடைய பாடலாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஒரு கதையினுடைய அந்த ஒரு பாடலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரே ஒரு வசனத்தில் எவ்வளவு அழகான சுவாரஸ்யமான தகவல்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 7:56 நிமிடம் ஆக போகுது இன்னும் ஒரு சில நொடிகளில். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொட்டு தொட்டு தொட்டு செல்லும் ஐஸ் காற்றிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் ஏஐ நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற படத்திலிருந்து. ஸோ ரமேஷ் விநாயகம் அவர்கள் இசையமைத்த பாடல், ரமேஷ் விநாயகம் அவர்களே பாடிய பாடல், கூடவே ஸ்ரீவர்தினி அவர்களும் பாடியிருக்காங்க. பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் இந்த பாடல் அமைந்திருக்கு. இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. இனி கேட்கலாம் இன்றொரு தகவல். வழங்கியவர் திரு தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான். அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார். பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது. நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை. அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேர் அனுப்புகிறேன். அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க. ஒருத்தன் மட்டும்தான் வருவான். அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிபலாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க

0: மூன்று லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் ரெண்டு பேரும் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் ரெண்டு பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாரா. அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாரா இவர்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றொரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் 3:15 முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக

சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் 147-144 என்ற புள்ளி கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எனக்குள் நான். பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். ஆம் நேர்கள், தேடல் என்பது ஒரு சுகமான ஒரு கலை. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் என தேடுவது அன்பின் ஆட்சியில். எனக்குள் என்னை கண்டெடுப்பது தேடலின் நீட்சியில். பாறைக்குள் நீரையும் வேருக்குள் வாசத்தையும் தேடும் மனிதன் தனக்குள் தன்னை தொலைத்தும் தேடியும் கண்டெடுப்பதன் முன்னெடுப்பதான் இந்த எனக்குள் நான். வார வாரம் ஆரவாரம் என்பது போல வானவைகளில் உங்கள் செவியோரமாய் சுகம் மீட்டிக் கொண்டிருக்கிறது இந்த எனக்குள் நான். சரி, இன்று நம்மோடு யார்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சிறப்பின் சிகரமான வரிகளில் வாழ்ந்து வரும் தகையாளர், கோட்டோவியங்களால் வள்ளுவ பெருந்தகைக்கு உயிரோவியம் தந்த தந்தையின் வழிவந்தவர், வீரமங்கை வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றின் விரிந்த பக்கங்களை நம் விழிகளுக்கு விருந்தாக தந்தவர், இறைவணக்க பாடல்களுக்கு தன் வரிகளால் வசந்தம் தந்தவர், அனைத்துக்கும் மேலாய் கலர் மிட்டாய்க்குள் செல்ல பூதங்களை சுமந்து திருவல்லிக்கேணி தெருவெங்கும் உலவிய கதாபாத்திரங்களை இவர் விரல் கொண்டு காவியமாய் செதுக்கியவர். ஒரு புத்தகம் தனிமையானது அல்ல, அது எண்ணிலடங்காத உறவுகளை இணைக்கும் ஓர் அச்சு என்ற வரிகளை உண்மையாக்கும் வகையில் தன்னுடைய எழுத்துக்களால்

எண்ணற்ற வாசக உறவுகளை தன் வசப்படுத்தியவர். இதோ இன்று விரல் வரைந்த காவியத்தை தனது குரல் மூலமாக எனக்குள் நானாக நம் மனங்களில் பதிவிடுகிறார். மொழியும் ரசனையும் முத்தமிடும் தருணத்தில் இலக்கியம் சிலிர்த்துக் கொள்கிறது. இப்படி மெய் சிலிர்க்கும் படைப்புகளுக்கும் எழுத்தாளுமைக்கும் சொந்தக்காரரான, இன்னும் சொல்ல போனால் வரலாற்று புத்தகத்தில் சில தகராறுகளோடே படித்து படித்து நடித்து தெரிந்து கொண்ட வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை கண்முன் நமக்காக நடமாட வைத்த ஆகச் சிறந்த நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா அவர்கள்தான் இன்று நம்மோடு இந்த எனக்குள் நான் என்கின்ற தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு இணைகிறார். நிலையத்தார் சார்பாக அன்பான வணக்கம்.

0: இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று புத்தகத்தில் சில தகராறுகளோடே படித்து படித்து நடித்து தெரிந்து கொண்ட வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை கண்முன் நமக்காக நடமாட வைத்த ஆகச்சிறந்த நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா அவர்கள்தான் இன்று நம்மோடு இந்த எனக்குள் நான் என்கின்ற தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு இணைகிறார். நிலையத்தார் சார்பாக அன்பான வணக்கமும் வரவேற்பும்.
1: நன்றி, வணக்கம்.
0: சார், இந்த எனக்குள் நான் அப்படின்ற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நேர்காணல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு நிகழ்வு வந்து போகும். அந்த நேர்காணலில் நாம் என்ன பகிர போகிறோம் சொல்ல போனால் ஒரு வெறுமை கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய இடங்களில் பேசி பேசி சலித்த சில விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த எனக்குள் நான் அப்படின்றது வந்து தேடி தேடி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை தேடுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி தேடக்கூடிய ஒரு கேள்வியும் அந்த தேடலில் கிடைத்த பதில் என்ன அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட அகச்சிறந்த ஒரு சிறப்பாக இத்தனை ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி வந்து வளம் வந்துட்டுருக்குது. அதில் உங்களை மாதிரியான ஆளுமைகளை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து நிறைய தடைகளை தாண்டி தான் நம்ம வெற்றி முகத்துக்குள்ளே வாரோம். ஆனால் ஒரு சாமானியனா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களாம் கடந்து வந்த வாழ்க்கை ரொம்ப எளிது அப்படின்னு நினைப்போம். இல்லை, எனக்குள்ளேயும் இத்தனை இருக்கு அப்படின்றத எண்ணிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. அந்த வகையில் உங்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி வந்து உள்ளங்கையில் ஊடகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி தட்டி பார்த்தா போதும், உங்கள் பேர் போட்ட உடனே எல்லாமே வந்துடும். ஆனால் தெரிந்த புத்தகத்தின் தெரியாத பக்கங்கள் தான் இந்த நிகழ்ச்சி. அப்படி அல்லிக்கேணி அசைவுகளோடு தொடங்கலாமா சார் நிகழ்ச்சியை?
1: எஸ். நான் பிறந்தது ஸ்ரீரங்கம்ங்க, திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் நான் பிறந்தது. பட் ஒரு பத்து நாள் தான் அங்கே பத்து நாள் தான் பாட்டி வீட்டில். அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி, ஏன்னா திருவல்லிக்கேணி தான் எங்களுடைய தந்தையார் இருந்த இடம். என்னுடைய தந்தையார் தான் திருவள்ளூருக்கு உருவம் கொடுத்த ஓவிய பெருந்தகை கே.ஆர். வேணுகோபால் சர்மா அவங்க.
0: அதை சொல்லும்போது கூட உங்களுடைய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தமிழுக்கு தெலுங்கு தங்கையாவாள் வேணுகோபால் சர்மா எனது தந்தையாவார். அந்த ஒரு சொல் ஆளுமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்றதும் என்னுடைய தந்தையார் இவர் அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டும் வேணா கேள்விப்பட்டிருக்கு. ஆனா தமிழுக்கு தெலுங்கு தங்கையாவாள் வேணுகோபால் சர்மா எனது தந்தையாவார் அப்படின்றத படிக்கும் போது, அட இன்னொருக்க படிக்கலாமே அப்படி சுண்டி இழக்கக்கூடிய ஒரு சொல் சூட்சுமம் சார். அது
1: நியோகி வம்சத்தை பத்தி எழுதிய கட்டுரையில கடைசியில் அப்படி
0: முடிச்சிருப்பீங்க.
1: அதை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க கரெக்டா. அப்ப ஆழமா படிச்சிருக்கீங்க நீங்க.
0: படிச்சிருக்கேன்னு சொல்றதை விட முழுக்க முழுக்க வந்து அதை உள்வாங்கி ஒவ்வொரு பக்கமும்ன்றத விட ஒவ்வொரு எழுத்தும் எனக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கு. இன்னும் அந்த இரண்டு புத்தகங்களும் உங்களுடைய அந்த திருவல்லிக்கேணி உண்மையிலேயே அது வந்து மறக்க முடியாத திருவல்லிக்கேணி கதைகளும் சரி, கலர் மிட்டாய்க்குள் செல்ல பூதங்கள், ஒவ்வொரு படைப்பும் வந்து உண்மையிலேயே ஒரு படைப்பாளருக்கு அது தன்னுடைய குழந்தை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் அந்த குழந்தை சமூகத்தில் வளர்ந்து வரும்போது என்ன பயனுள்ளதா இருக்கு அப்படின்றது ஒரு தகப்பனுக்கு தெரியாது சார்.
1: அது காரணம் அது முழுக்க முழுக்க திருவல்லிக்கேணி மாந்தர்கள் தான். ஏன்னா நான் வளர்ந்தது முழுக்க முழுக்க திருவல்லிக்கேணி. நான் சொன்னேன் இல்லையா, பத்து நாள் தான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி கொண்டு வந்துட்டாங்க. என்னுடைய பால்யம் முழுக்க முழுக்க திருவல்லிக்கேணி வீதிகள் நடந்தது. திருவல்லிக்கேணி என்பது பொதுவாக ஒரு வைணவ க்ஷேத்திரம்னு அது அறியப்பட்டாலும் கூட எல்லா விதமான மனிதர்களும் கூடி வாழ்கின்ற ஒரு அருமையான மண் அது.
0: அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்
1: அப்படித்தான். சாதி மதம் வர்க்கம் எந்த பேதங்களும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒரு ஒன்றி வாழக்கூடிய ஒரு அருமையான பூமி அது திருவல்லிக்கேணி. அங்கே வளர்ந்தது என்னுடைய பாக்கியம். அதனால் நான் சந்தித்த மனிதர்கள், அந்த கேரக்டர்ஸ், அவங்களுக்குள்ளே இருந்த வேற வேற டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்தது. அதை நம்ம தி இந்து அதனுடைய ஆசிரியர் கேட்டுக்கொண்டதுபடி அந்த காமதேனு பத்திரிகையில் சென்டர் பேஜ் சிறுகதைகளை அதை எழுதினேன்.
0: கொல்லாபுரியில
1: இருந்து பாச்சு மாமா இருந்து ஸ்டாலின்ல இருந்து
0: எனக்கு அதுல நீலா ரகுபதி ஒன்னொன்னுலயும் வந்து நீங்க ஒரு வித்தியாசமான இதை கொடுத்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயங்கள் அது எல்லாமே படிக்கும் போது. அந்த மாதிரியான இடங்களை தொட்டு போகும்போதா நான் நினைச்சேன் இதுல வந்து கதாபாத்திரங்கள் கற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனா

0: உண்மையிலே சமூகம் உங்களுக்கு நிறைய ஆசானாக இருந்திருக்கு சார்.
1: நிறைய நிறைய சமூகத்தானுடைய ஆசான். செண்பக காசி மேலும் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம். இன்டர்வியூக்கு நடுவில் நீங்கள் பாட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், கரெக்ட் தானுங்களே?
0: நிச்சயமாக போடும் சார், பேசிட்டே இருந்தால் முடியாது இல்லையா, பாடல் கேட்கணும்ல. ஏலம் இசையும் சேர்ந்துச்சுன்னா ஸ்ரீராம் சர்மா சாருடைய நாடக தமிழ் அங்கே வரும்.
1: எனக்கு பிடித்த பாடல்கள் ஒன்று ரெண்டு நான் சொன்னால் போடுவீங்களா?
0: பிடித்த பாடல் அப்படின்னா நேயர் விருப்பமாக கேட்குறீங்களா?
1: என்னுடைய நான் ஆல் இண்டியா ரேடியோவின் ஆதி நேயர். நான்
0: நாங்கள் எப்போவுமே நேயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, அதுவும் நீங்கள் ஆதி நேயர்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக உண்டு சார், சொல்லுங்கள், ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள்.
1: ரொம்ப சந்தோஷமா,
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அதாவது உங்களுடைய சுவாரஸ்யமான இயற்றமிழுக்கு நடுவில் அந்த இசைத்தமிழ் வரும், கூடவே நாடகத்தமிழ் சேர்ந்து வரும் சார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில்.
1: நன்றி அம்மா.

0: உங்களுடைய படிப்பு எல்லாம்?
1: படிப்பு நான் படித்தது இந்து உயர்நிலை பள்ளி, பிக் ஸ்ட்ரீட்டில், நந்தனம் கலைக்கல்லூரி. அதுக்கப்புறம் அலியன்ஸில் ஃப்ரெஞ்சு செகண்ட் லெவல் வரைக்கும் பண்ணேன்.
0: ஓ சூப்பர்.
1: ஃபிலிம் இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணேன், பட் என்னை சேர்த்துக்கல. படிக்கும் போது அங்க ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு இது கிடைச்சது, வாய்ப்பு. அதுல தி பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கினேன்.
0: எப்படி?
1: என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று அங்க வந்துட்டு, அப்போ அந்த காலத்திலேயே ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு, ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இன்டர்நேஷனல் லெவல் நடந்தது. போர் தி புக்னு ஒரு இடம் இருக்குது ஃப்ரான்ஸில், அங்கே வந்துட்டு நடந்தது. அதில் வந்துட்டு நான் அலியன்ஸில் படித்ததுனால நான் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. 10 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய குறும்படம் ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது,
0: இப்போ இருக்கிற இதெல்லாம் கிடையாது.
1: பீட்டா கேமரா கூட இப்போ கிடையாது. லோ பேண்ட் ஹை பேண்ட் தான், அது தூர்தர்ஷனில் இருக்கும். அதை விட்டால் கல்யாணத்துக்கு எடுக்கிற அந்த M1000 ஒரு கேமரா.
0: ஆமாம், இப்போ இவ்வளோ பெருசு கையில் ஷோல்டரில் தூக்கிட்டு போகக்கூடியது.
1: பேனாசோனிக் M1000, M3000,
0: M9000 வரைக்கும். ஓகே,
1: அதில் அந்த M1000 கேமரா வச்சு தான் அதை ஷூட் பண்ணேன். கல்யாணத்துக்கு எடுக்கிற கேமரா
0: வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம்.
1: ஆமாம், வெட்டியான் டைட்டில். நம்ம சுடுகாட்டில் புதைக்கிறாங்க இல்லையா, வெட்டியான் மக்கள், அந்த பெருமக்களை பற்றிய ஒரு படம் அது.
0: அது எப்படி கதையும் உங்களுடையதா?
1: கதை கிடையாதுமா, அது டாக்கு ஃபீச்சர்.
0: ஓ, டாக்குமெண்ட் ஃபிலிம்.
1: டாக்கு
0: ஃபீச்சர். ஓ
1: ஆமாம், டாக்குமெண்ட்ரி.
0: எப்படி உங்களுக்கு அதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும்?
1: அது அந்த வயசில் அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதுக்கு தானே அந்த வயசு. அது இறங்கி பண்ணலாம்
0: கன்று பயம்,
1: அவ்வளோதான். இறங்கி பண்ணுற ரெண்டாவது பேஷன் அதாவது நம்ம ப்ரூவ் பண்ணி பண்ண, ஏன்னா பிகாஸ் அப்போ வந்துட்டு இந்தியா வந்துட்டு யூரோப்பில் ஓப்பன் பண்ணவே இல்லை. நம்மக்கிட்ட இருந்து ஒன்றுமே கிடையாது. கலைகளின் தாயகம் நம்ம பாரதம், ஆனால் இங்கே ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங். ரெண்டாவது, அப்போது அலியன்ஸில் இருந்த கிறிஸ்டியன் பெத்ரோன்னு சொல்லி ஒரு இயக்குனர் இருந்தார். அந்த கிறிஸ்டியன் பெத்ரோ தான் எனக்கு உந்துதலாக இருந்தது. ஒய் நாட் ட்ரை மேன், ட்ரை பண்ண பார்க்கலாமே அப்படின்னு. என்னுடைய தந்தையார் ஒரு 3 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணவர். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், டெக்னாலஜியின் சாகசங்களுக்கு விஞ்சி இருக்கக்கூடியது கண்டென்ட்.
0: சூப்பர் சார், சூப்பர். அதுதான் பேஸ்.
1: அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும். இதை நீங்கள் டிபெண்ட் பண்ணீங்கன்னாக்கா ஒக்கடாவாதுன்னு சொல்லுவார் அப்பயே. அது மாதிரி நான் பார்த்தேன், சரி நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லாட்டி கூட இருக்கிற எக்யூப்மெண்ட் கண்டென்ட். வெட்டியான் ஒரு 32 சுடுகாடுகளுக்கு பயணப்பட்டு வெட்டியான்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஒரு டாக்கு ஃபியூச்சர் பண்ணேன். 93 நாடுகள்.
0: எந்த வருஷம் சார்?
1: 94.
0: 94 94 நீங்கள் எப்படி ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுத்து போகும்போது அவங்க பக்கம் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஒத்துழைப்பு இருந்தது? இன்னைக்கு நாம வந்து ஒரு கேமரா எடுத்துட்டு போறோம், ஒரு மொபைல் எடுத்துட்டு போறோம்னு சொன்னா அவேர்னஸ் இருக்கு.
1: அருமையான கேள்வி.
0: ஆனா அப்போ இல்ல.
1: ஆக்சுவலி வெட்டியான்கள் கிட்ட இருந்து எனக்கு பெரிய ஒத்துழைப்பு இருந்தது, ஏன்னா நண்பர்களாக நான் பழகிட்டேன்.
0: கேள்விக்கான பதில் இப்போ இங்கே வருது.
1: நான் எடுத்தவொடனே கேமரா எடுத்துகிட்டு போகல. நான் முதல்ல தனியாக போய் அவங்க அந்த சுடுகாட்டு புதைப்பாங்க இல்லையா, புதைக்கிறது கூட இருப்பேன், எரிக்கும் போது கூட இருப்பேன். எரிச்சு முடிக்கும் போது மணன் அடிப்பாங்க கடைசியாக. அந்த மணன் அடிக்கிறது ஒரு கலை. அப்போ அந்த மணன் பாட்டில் எடுத்து கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்போது சரிக்கிறது இல்லையா, உள்ள பணத்தை வச்சு சரிச்சிட்டோம்னு சொல்லிடலாம். சரிக்கிறது ஒரு கலை,
0: கரெக்டாக ஈவனாக இதாகணும்.
1: அங்கே எங்கே எந்த பக்கம் தள்ளிக்கிட்டே வந்தாக்கா ஈவன் ஆகிடும். கடைசியிலேன்னு ஒன்று இருக்குது. இங்கே 30%, அங்கே 10%, அங்கே 40%, அப்படி தள்ளிக்கிட்டே வந்தால் தான் அது குஞ்சு குஞ்சு குஞ்சு நேராக சமதளத்துக்கு வரும். அந்த டெக்னிக் நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட. அது கூட நண்பர்களை பழகுதாங்க. சம்பத்துன்னு ஒரு வெட்டியாக இருந்தார், மனோகர் இருந்தார், பூசாமி, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேமரா பேட் அந்த பிணத்தை கொண்டு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட எதிர்ப்பு இருந்தது.
0: ஆமா, நிச்சயமா இருக்கும்.
1: ஏன்னா
0: இன்னைக்கு வந்து நாம இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி துக்க நிகழ்வுகளையும் நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடிய ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்க சொல்ற 90கள் வந்து அப்படி கிடையாது.
1: இல்ல, அப்ப என்னன்னா அந்த கேமரான்றது ஒரு லக்ஸரி ஐட்டம், கல்யாணத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு கொண்டாட்ட ஐட்டம்.
0: அதை இதை கொடுக்கவே மாட்டாங்க முதல்ல.
1: அதை கொண்டு வந்து எங்க அப்பா செத்துட்டாருன்னு நான் துக்கத்துல வந்துட்டு இருக்கேன், என்ன கொண்டு வந்து கேமரா காட்டேடா, என்ன கொண்டாட்ட தரணுமா, அது உனக்கு கொண்டாட்டம் ஆகி போச்சா, லக்ஸரி கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறியே அப்படின்ற ஒரு கோபம் அவங்ககிட்ட இருக்கு. அதை நம்ம எதிர்கொள்ளணும். அவங்ககிட்ட சொல்லணும், ஐயா இந்த நம்ம கலாச்சாரத்தை பற்றி எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்கள கவுன்சில் பண்ணி அவங்கள ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும்.
0: பெரிய ப்ராசஸ் சார்,
1: பெரிய ப்ராசஸ். அது பேஷன் இல்லாமல் முடியாது.
0: பேஷன் ஒரு பக்கம், அதில் என்ன கேட்டால் பேஷனை தாண்டி ஒரு வெறித்தனம் அது. அது இருந்தால் மட்டும்தான். ஏன்னா ஒரு சமூக நம்பிக்கையை உடைச்சது வர வேண்டிய ஒரு விஷயம் இது. என் குடும்பத்துக்கானது
1: இதில் லெங்க் எவ்வளோ உங்களுக்கு உதவும் தெரியாது. சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு சொல்கிறேன்,
0: சொல்லுங்கள் சார்.
1: இதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு.

0: கடைசியில் அதை எடிட் பண்ணணும். இப்போ இருக்கிற மாதிரி லீனியர் எடிட்டிங் கிடையாது. அப்போது ஏபி ரோல்னு சொல்லுவோம், இந்த பக்கம் ஒரு வீடியோ டெக்கு, இந்த பக்கம் ஒரு வீடியோ டெக்கு, சென்டர் ஒரு வீடியோ டெக்கு, இங்கே ஒரு ஃபுட்டேஜ் ஒரு கேசட், இங்கே ஒரு கேசட், இது ரெண்டு இருக்கிற ஃபுட்டேஜ் அங்கே போகும், அதான் மாஸ்டர். அப்போது இங்கே வந்துட்டு ஒரு சுடுகாடுடைய அப்படி பேன் பண்ணி காட்டுறோம், கட் பண்ணாக்க ஒருத்தர் சங்கு ஊதிட்டு வராத காட்டணும் முடிவு பண்ணிட்டோம்னா ரெண்டு ஃபுட்டேஜ் இந்த ரெண்டு பக்கம் இருக்குன்னாக்கா டக்குனு கட் பண்ண முடியாது. காரணம் இந்த ஹெட்டோடைய ஸ்பீடு ஒரு ஸ்பீடு, ஏன்னா இந்த டெக்கு வாங்கி 10 வருஷம் ஆயிருக்கும், அவர் ரிப்பன் எப்படி எடுக்கும் தெரியலையா, ரிவர்ஸ் போய் எடுத்துட்டு வரும், இது ரிவர்ஸ் போய் எடுத்துட்டு வரும் ரிப்பன். ஓகே, இது ஒரு 10 வருஷம் ஆனது, இது நேத்து வாங்கின டெக்கா இருக்கும், இது லேசியா போய் எடுத்துட்டு வரும், இது டக்குன்னு எடுத்துட்டு வரும். அப்ப எப்படி நீங்க கட் பண்ணி உள்ள போடுவீங்க? மாத்திக்கணும்
1: ஒரு கலைஞனுக்கு காணும் பொருள் எல்லாம் கருப்பொருள், அது உண்மை. நான் நிறைய படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த பிரசன்ஸ் ஆஃப் சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். எதை எங்க கொண்டு வந்து நீங்க அந்த தக்கிட்டவோட சிங் பண்றீங்க? கிரேட் சார்.
0: அதுக்கு காரணம் தெரியுமா? நிர்பந்தம். தேவைகள் தான் சாதனைகளின் தாய்.
1: உருவாக்குது
0: சாதனைகளின் தாய் எது? தேவைகள்.
1: தேவை தானே, இல்லைன்னு சொல்லல. அந்த தேவைக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா மாசம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுக்கானா போக முடியும் சார், அப்படியும் நமக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனா அதை தாண்டி எனக்கு என்ன இருக்கு, நான் என்ன எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன்னு நீங்க போயிருக்கீங்க பாத்தீங்களா?
0: இதுல பண்ணிட்டுமா இது எல்லாம்?

0: என்ன தெரியுமா, தமாஷான விஷயம், எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ரீரெக்கார்டிங் பண்ணாங்க, டிஸ்குவாலிஃபைட் ஆகும். ஒரு டாக்கி ஃபியூச்சரில் நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணக்கூடாது, ஆர்ஆர் பண்ணக்கூடாது. ஆனால் நான் பண்ணி ஆகணும். அது அங்கே இருக்க ஜூரி, 6 ஜூரி உட்கார போகிறான், இன்டர்நேஷனல் ஜூரி. அவனுக்கு தெரியாத மாதிரி ஏமாத்தணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு சோர்ஸ் ஒன்று காட்டும், ஃபுட்டேஜில் சோர்ஸ் காட்டிட்டேன். அது என்ன பண்ணிட்டேன்னா, இதோடைய படம் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஓப்பனிங்கில் ஒரு 20 பிணங்களுடைய க்ளோஸ்அப், டாங் டாங் டாங் டாங்னு விதவிதமாக பிணம் காட்டணும். ஒன்று இப்படி சாஞ்சு விழும், ஒன்று நின்றுக்கிட்டே பாடலில் ஆடிட்டு வரும், ஒன்று அப்படி இருக்கும். ஒரு 20 வகையான பிணங்களை காட்டிட்டு கட் பண்ணி வெட்டியான்னு டைட்டில் போடணும் பிளான் பண்ணிட்டேன். இப்போ 20 பிணங்களை ஃபுட்டேஜ் கட் பண்ணியாச்சு. அது மாதிரி டாங் டாங் சவுண்ட் வரணும் இல்லையா, சேகண்டின்னு சொல்லுவோம்.
1: ஆமாம் ஆமாம், சேகண்டி சங்கு சேகண்டி தான் இதுவே.
0: அச்சா, அந்த சேகண்டியில் அந்த சவுண்ட் அடிக்கணும், டாங் டாங். நான் 2/4 டெம்போவில் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த 2/4 டெம்போல இவன் அடிக்க சொன்னா இவனுக்கு
1: வராது, அவனுக்கு என்ன இதுல வருமோ அதுதான் செய்வான்.
0: இப்போ எனக்கு அந்த தாளம் தெரியும், நான் பேசிக்கலி மியூசிஷியன், என்னால அதை அடிச்சு பண்ணிக்க முடியும். சரி, போய் சேகண்டி வாங்கி நாமளே அடிச்சுக்கலாம் சொல்லி கேட்டு வாங்கினா, அதை அடிக்கிறது ஒரு டெக்னிக்கா இருக்கு.
1: நீங்க மண்ணு நிறவலுக்கே வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குன்றது சொல்றீங்க, அப்போ அடிக்கிறதுல நிச்சயமா இருக்கும்.
0: ஸ்டிக் போய் கரெக்டா பட மாட்டேங்குது சென்டரா, அது சென்டர்ல போட்டாதான் அந்த சவுண்ட் வெளியே வரும். ஓரத்துல அங்க மிருதங்கம் வசிக்கிற மாதிரி தான் அது,
1: இல்லைன்னா ஸ்கூல்ல மணி அடிக்கிற மாதிரி ஆயிரும் அது.
0: ஒண்ணுமே கேட்காதுமா, கட்ட சவுண்ட் டக்கு டக்கு கூட கேட்கும். அதை பிராக்டிஸ் பண்ணி ஒரு நைட்டு முழுக்க கொண்டு வந்துட்டேன் கையில, முடிஞ்சிடுச்சு. இப்போ அதை அடிச்சு ரெக்கார்ட் பண்ணும்ல, எங்க வச்சு அடிப்பீங்க?
1: இது என்ன வாத்தியமா, வேற வாத்தியமா?
0: ரோட்ல வச்சு அடிச்சா வீட்டுக்கு ரெண்டு, என் வீட்டு வாசல அடிக்கிற.
1: நிச்சயமா இப்ப மாதிரி ரெண்டு ஸ்டுடியோஸ் கூட அப்போ இருக்காது
0: இல்லையே, பணம் எங்க இருக்கிறது? மவுண்ட் ரோட்ல தர்கா இருக்கு பாருங்க, பிலால் ஹோட்டல் இருக்கு, அதுக்கு பேக் சைடு கூவம் 6 ஓடும். அந்த கூவம் 6க்குள்ள போய் இறங்கிட்டோம் கீழே, நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் இறங்கி, அங்க பண்ணிகள் தானே சுத்தம், அதை அப்ஜெக்ட் பண்ணாது,
1: கண்டிப்பா பண்ணாது.
0: அங்க வச்சு டேப் ரெக்கார்டர் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு, வேற வேற டைப்ல அதை அடிச்சு பக்கா பண்ணிட்டு கொண்டு வந்து அதை இங்க எடிட் சூட்ல போஸ்ட் பண்ணும். அதை மார்க்கெட்ல எதுக்கு சொல்ல வரேன், இவ்வளவு சேலஞ்சஸ் அதில் இருந்தது. ஆனால் வெட்டியான்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளோ பெரிய விஷயம். அது இவ்வளவு போராட்டங்களும் எப்போ மறைஞ்சது அப்படின்னாக்கா, அதுக்கு 93 நாடுகள் கலந்துக்குச்சு, அதில் மோர் தென் 10,000 என்ட்ரிஸ், அதில் த பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைச்சது.
1: கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி அது.
0: த பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கோஸ் டு வெட்டியான் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணும் பொழுது, ஃப்ரான்ஸ் போர்டு புக்கில் இந்தியாவுக்கு அது எல்லா பத்திரிகைகளும் போட்டாங்க. இப்போது பன்னாட்டு விருது தென்னாட்டு இளைஞன்
1: இளைஞனுக்கு சூப்பர்.
0: ஏன்னா ஒன்லி பர்சன் டு கெட் தட் கெட் ஆஃப் அவார்டு. அதுக்கு பிறகு அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது என்னன்னாக்கா, அந்த பங்கு பெற்றுனாங்க இல்லையா, அந்த பங்கு பெற்றிய அந்த வெற்றியான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு விழா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
1: நிச்சயமாக
0: நன்றி சொல்லும் வகையில், அவங்க இல்லைன்னா எனக்கு இது கிடைக்க வச்சிருக்காரு சொல்லி, மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன் அங்கே புக் பண்ணி இவங்களுக்கு எல்லாம் விழாங்க எடுத்தேன். பூரண கும்ப மரியாதையோட 4 வேத விற்பனர்கள் வச்சு வேத மந்திரங்கள் சொல்ல சொல்லி பொன்னாட போத்தி பூரண கும்ப மரியாதை அவங்களுக்கு பண்ணி.
1: நான் ரேடியோவில் இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கேனா இல்லை ஏதோ படம் பார்த்துட்டு இருக்கேனான்ற ஒரு ஃபீலு கொண்டு போறீங்க சார் நீங்க.
0: இதுல பூசாமின்னு சொல்லி அவர் பேசினாரு மேடையில், மறக்க முடியாது. அவர் சொன்னாரு, நாங்கள் 400 வருஷம் எனக்கு தெரிஞ்ச பரம்பரையில எங்க வம்சத்திலேயே முதல் முதல் ஒரு விழாவில் கலந்துக்கிறோங்க நாங்கள். அவர் அருமையாக சொன்னார், அதாவது வெட்டியான நம்ம சொல்கிறோம், என்ன வார்த்தை பாருங்க அவங்க வாயிலிருந்து. காடு இருக்கு இல்லைங்க சொல்கிறார் மேலே, ஐயா காடு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அந்த காடு ஓரத்தில் கருப்பு தடவுனா எங்களுக்கு கொடுப்பாங்க, மஞ்சள் தடவை கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இங்கே கூப்பிட்டு அவ்வளோ பெரிய மரியாதை பண்ணியிருக்காங்க, எங்கள் பரம்பரையே நாங்கள்

0: முதல் விழா மரியாதைங்க இது அப்படின்னாங்க.
1: அப்படி ஒரு அரங்கே அவங்களுக்கு புதுமையா இருந்தது.
0: புதுமையா இருந்தது.
2: அன்பு என்பது வெள்ளந்தியாக வாழ தலைப்பட்ட மாந்தர்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற எண்ணத்தை ஆழ அகலமாக மனதிற்குள் பதியமிட்டு வாழ்ந்து வருபவர் முயன்று வரலாற்றை படிக்க வேண்டும். முடிந்தால் வரலாறாகவே வாழ வேண்டும் என்பதைப் போல எண்ணமும் எழுத்தும் ஒருமுகப்படும் போது வண்ண காவியங்கள் பல வரலாறாய் படைக்க முடியும் என்பதை நம்பி அதை நடத்தியும் காட்டிக்கொண்டிருக்கிறார் பன்முக படைப்பாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். அவருக்குள் இயல் இசையாய் விழுந்து நாடகமாய் நடமாடிக்கொண்டிருக்கும் மனதோடு கொஞ்சம் பேசினால் எப்படி இருக்கும்? அந்த கண்ணாடி நிமிடங்கள் காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது எனக்குள் நானாக.
1: எடுத்த உடனே வந்துட்டு ஒரு விருது அது எல்லாருக்குமே கிடைக்காது, ஆனால் உங்களுடைய முயற்சியினால் அது கிடைச்சிருக்கு, அதெல்லாம் சரி. ஆனால் எழுத்துலகத்தில் இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சுருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தனிப்பட்ட ஒரு சொல்லாட்சியை உங்களுக்கான அடையாளமாக வச்சுருக்கிறீங்க. எனக்கும் எழுத வரும்னு உங்களுக்கு எந்த வயசில் நீங்கள் உணர்ந்தீங்க? அடுத்தவங்க சொல்கிறது வேற, நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க அப்பாவுடைய ஒரு தாக்கம் அப்படி இருந்ததா?
0: 100%. அதாவது அப்பா வந்துட்டு என்னுடைய இள வயதுலேயே அப்பா வந்து பெட்ரிட் நைட்டர், அவருக்கு வந்து பக்கவாதம் வந்து போச்சு.
1: இள வயதுலன்னா
0: எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும்.
1: ஓ,
0: அப்போ வந்து அவருக்கு 14 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அப்பாவுக்கு வந்துட்டு திருவள்ளூருக்கு உருவம் கொடுத்தவருடைய வலது கை செயலிழந்து விட்டது. அப்போ அவர் வந்து படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்போது நான் வந்துட்டு வழக்கமாக எல்லாருக்கூட மாதிரி நான் வந்து என்னால் கிரிக்கெட் ஆட போக முடியாது, வெளியே எங்கேயும் போக முடியாது.
1: இத்தனைக்கும் நீங்கள் வெளிச்சூழல்லையே அதிகம் இருந்தவங்க.
0: இதுக்கு நடுவுலேயே சுற்றுவேன், அது ஒரு விஷயம். பட் பெர்மனண்டா போயிட்டு ஒரு கிரிக்கெட் அப்படின்னு போனால் 3-4 மணி நேரம் அதுங்கி என்ன பிளாக் ஆக முடியாது.
1: அப்போ உங்களுடைய கூட பிறந்தவங்களாம் சார் உங்க ஃபேமிலியில
0: இருந்தாங்க? நாங்கள் 7 பேர் மொத்தம் இருந்தாங்க. பட் எனக்கு அப்பா வந்து எப்படி சொல்லணும்னா, நான் அப்பா சொல்லலாம், எனக்கு அப்பா நான் உயிர். அந்த வயசுலேயே வந்துட்டு எனக்கு என்னென்னா, எங்கேயாவது நான் சப்போஸ் கிரிக்கெட் ஆடினா கூட எங்கேயாவது இடி அடிச்சதுன்னு வச்சுங்களேன், உடனே பக்கம் மனசு ஒரு மாதிரி ஆகிடும். இந்நேரம் அப்பா என்ன ஆனார் உடனே பார்க்கணும். ஏன்னா நல்ல கிரிக்கெட் ஆடிக்கும் போது இந்நேரம் அப்பா தாகம் எடுத்து தண்ணி ஓடும் கேட்டால் என்ன பண்ணுறது? ஏன்னா அவரால் எழுந்து நடக்க முடியாது, படுத்து படிக்காரு. என்ன தேவை எந்த நேரம் இதே மைண்டில் ஓடுறதுனால வெளி உலகத்தை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. அம்மா இறந்துட்டாங்க
1: முன்னாடி.
0: அம்மா எனக்கு 12 வயது இருக்கும்போது தாய் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அப்பா கூடயே இருந்த பார்த்திங்களா, அந்த 5 வருஷம் அவரை உட்கார வைக்கிறது எழுந்துக்கிறது எல்லாமே நாம் தான் பண்ணி விடணும். அந்த 5 வருஷம்தான் எனக்கு குருகுலம். இன்றைக்கு நான் ஏதாவது என்கிட்டருந்து ஏதாவது ஒன்று வெளியே வருதுன்னா அது அந்த காலகட்டத்தில் எனக்கு இடப்பட்ட பிச்சை. அந்த காலம் அந்த 5 வருடம் அந்த அப்பாவோ கூடயே அந்த சிஸ்ட்ரிஷன் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நான் பூஜ்யமாக இருந்திருப்பேன்.
1: எப்படி சொல்கிறீங்க சார்?
0: ஏன்னா
1: மற்றவங்க வந்து இதை இப்போ இளைய தலைமுறை இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாட்கள் என்னுடைய முயற்சிகள் என்னுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே தள்ளி போச்சு, அதனால நான் இதை செய்யலை இல்லையா. அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம், ஆனால் அதையே தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்ட. ஆனால் நீங்கள் அதை அப்படியே மாற்றி சொல்கிறீங்க, எனக்கு அதுதான் குருகுலம் அப்படின்னு.
0: 100%.
1: எதனால?
0: காரணம், இன்றைக்கு என்கிட்ட இருக்க தமிழ்னா அன்றைக்கு போதிக்கப்பட்டது தான்.
1: அந்த காலகட்டத்தில்
0: கம்பராமாயணத்தில் 1000-கணக்கான பாடல்கள் அப்பாவுக்கு மனப்பாடம், அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். திருப்பி சொல்லணும் நம்ம, இன்றைக்கு நீ கம்பராமாயணத்தில் எங்கே கேட்டாலும் தொட்டு சொல்லுவேன்.
1: அது உங்களுடைய இந்த சுர்ப்ப நகையிலேயே பார்த்தனே நான். அந்த மாற்று யோசித்தல் அப்படின்ற விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய இடத்துல அப்படியே நடந்து போகிறத பார்த்தேன். ஆனால் சுர்ப்ப நகையை வந்து உண்மையிலேயே நீங்கள் அதை ஃபில்மாக எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்குன்னு போட்டிருக்கீங்க. நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே முன்வரிசை நாற்காலியிலேருந்து பார்க்குறக்க காத்துட்டு இருக்கிறோம் சார்.
0: இப்போ நான் தியேட்டராக பண்ணுறோமா பிளான் பண்ணுறேன். என்னுடைய மனைவியார் தான் சூர்ப்ப நகையாக பண்ண போகிறாங்க.
1: சூப்பர், சூப்பர் சார், சூப்பர் சார். அவங்களும் ஒரு கலைஞர் இல்லையா?
0: பெரிய பரதநாட்டிய கலைஞர்.
1: கலை கலையோட சேரும்.
0: அவங்க வந்துட்டு பரதநாட்டிய கலைஞர், திருமதி மணிமேகலை சர்மான்னு பேர். இன்றைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லேயும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அதை நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தான் அடுத்த சூர்ப்பனகை எழுதிட்டு இருக்கேன். அதில் வந்து அவங்க சூர்ப்பனகையை அவங்க தான் பண்ண போறாங்க. சூர்ப்பனகையின் ஒரு இதுவரைக்கும் சூர்ப்பனகா மேல இருந்த பார்வை
1: மாறப்போகுது,
0: நிச்சயம் மாறும். அதுக்கு காரண காரியங்கள் கம்பராமாயணத்திலே உண்டு, வெளியே தெரியாம இருக்குது. நான் புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்ல, மறைந்து கிடக்கிறத எடுத்து
1: கொடுக்கிறது. வேலுநாச்சியார் மாதிரியே தான் இல்லையா, நிறைய மறைக்கப்பட்ட வரலாற்று சம்பவங்களும் நம்ம கொடுக்க

0: அப்படிங்கிறது பெரிய விஷயம் சார். இப்போ மணிமேகலை
1: பரத குரு, அவங்க ஒரு ரெண்டு ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஒரு 200 பசங்க படிக்கிறாங்க அவங்ககிட்ட. இப்போது நிறைய ஆயிரக்கணக்கான மாணவிகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க, உலகம் முழுக்க அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது போன்ற கதாபாத்திரங்களை எடுத்து பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு, எனக்கு எப்படி இது எழுத்து பேஷனோ அது மாதிரி அவங்களுக்கு அது பேஷன்.
0: விரல் உங்களுக்கானது,
1: பாதம்
0: அவங்களுக்குள்ளது.
1: அப்படி பண்ணிட்டு இருக்கோம். சூர்பனகை கூடிய விரைவில் அது வர இருக்கு. தீரன் சின்னம்பலையும் பிளான் பண்ணியிருக்கேன்.
0: ஓ சூப்பர் சார்.
1: ஆமாம், அதுவும் இது எழுதி முடிச்சிட்டேன். எக்ஸிபிஷன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில்.
0: எல்லாமே வந்து சுபம் சீக்கிரம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிச்சயமா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இப்ப அப்பாவோட இருந்த அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோன்றா துணை, ஒரு ஆசானா அப்பா இருந்திருக்காங்க. சரி, அந்த சோர்ந்த பொழுதுகள்ல அப்பாவை பார்க்கும் போது நீங்க என்ன நினைச்சீங்க சார்? ஏன்னா ஒரு ஆளுமையோட நீங்க பார்த்த தந்தையார், அதே நேரம் அவங்க அப்படி
1: அவரு சோர்ந்து இருந்து நான் பார்த்ததே இல்ல.
0: இல்ல, படுக்கையில இருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு
1: கம்பீரம் குறையவே இல்லை. சிங்கத்தின் கால்கள்,
0: அந்த பாடல் வந்து அப்ப அப்பாவுக்காக எழுதப்பட்டது.
1: சீற்றம் குறைவதில்லை. நகர முடியலனா என்ன? ஞானம் இருக்கா? ஞானத்துக்கு ஏதுமா? அது இருந்த இடத்துல ஒளி பரப்போம். அது என்ன பாருங்க, இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அங்கிருந்து வந்தது தானே, கடத்தை தூட்டுச்சு இல்லையா? அவருடைய ஓவியம் அதற்குள்ளையா பெட்டி பேடை இருக்குங்களா, அது நிறைய எல்லாமே இங்கிலாந்து பிரஷஸ், ஜெர்மன் பெயிண்ட்ஸ். அதுபடி மாருதி சார் இருக்கார் இல்லையா, ஓவியர் மாருதி, அவருக்கு எடுத்து கொடுத்துட்டாரு, நீங்க பண்ணுங்க அதை வச்சு அப்படின்னு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தாரு. அதாவது நான் ஒரே விஷயம், நம்ம பொதுவாக ஒரு பேச்சு உண்டு, பாரதியார் பற்றி பேசும்போது எவ்வளோ பெரிய கவிஞன், எவ்வளோ பெரிய மகாகவி, அவர் இப்படி ஒரு ஒருமையில் செத்துட்டாரே அப்படின்னு உச்சுக்கட்டி சொல்லுவாங்க. எனக்கு அப்படி பேசுறவங்களை பார்த்தா தான் தமாஷா இருக்கும். காரணம், அப்படி ஒரு பிட்டியோட பார்க்கக்கூடிய கேரக்டரில் அவர். பாரதியார் தன்னளவில் மகாராஜாவாக வாழ்ந்தார்.
0: அவரை பத்தி சொல்லும் போது எட்டயபுர மகாராஜா வந்து கூப்பிட்டு பரிசு கொடுக்கறாரு. கொடுக்கும் போது வந்து ஒரு தாம்பாளத்தை வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதை அவர் வந்து வாங்கல. ஏன் வாங்கல அப்படின்னு சொன்னா, இப்போ நான் உங்களுக்கு இதை கொடுக்கறேன், நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா என் கை மேல இருக்கும், உங்க கை கீழே இருக்கும், அப்படிதான் வாங்க முடியும். இதுல வச்சு கொடுக்கும் போது அப்படி வச்சிருங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு அது தேவையில்லை, நீ என்னை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சாலும் அப்படி வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகாராஜா கிட்ட சொன்ன ஒரு மிகப்பெரிய எதிர்த்து நின்று சொல்லக்கூடிய தைரியம் அவன் தமிழுக்கு இருந்தது.
1: அந்த ஒரு உயர்வுல வாழலாம், அவருக்குள்ள ஒரு ராஜாங்கம், அதுல ஒரு சிம்மாசனம், அதுல ஒரு ராஜா. அப்படி இல்லாத போனால் இப்படி ஒரு எழுத்து வெளியே வராது. தன்னளவுல நொந்து போனவங்கிட்ட இருந்து எழுத்து வளமா வெளியே வராது. ஏழை எழுத்து தான் வெளியே வரும்
0: நிச்சயமா.
1: ஐயோ ஐயோ, கதை எழுத்தே வராது முதல்ல. ஆனா இவருக்கு எல்லாம் எது எடுத்துங்க, குயில் பாட்டு எடுத்துங்க, பாண்டிச்சேரியில் இருக்கும்போது குயில் பாட்டு.
0: ஆமா, எவ்வளவு ஒரு வறுமை
1: அப்படின்னு நம்ம சொல்றோம்.
0: வறுமையை விட சுத்தி சுத்தி இருந்த சோதனை அவருக்கு எவ்வளவு அப்போ ரசிக்க முடிஞ்சிச்சு.
1: இப்போ எழுதுறாரு, கால இளம் பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமாஞ்சோதி பொருந்தி முறைந்தவரா வேகத்திரைகளினால் வேத பொருள் பாடி வந்து தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறுதளவில் மேவும் ஒரு மாஞ்சோலை நாற்கோணத்துள்ள பல நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சூட வாழ்ந்த பெருஞ்சோலை அந்த மாஞ்சோலை அதனிலோர் காலையிலே வேடர் வராத விருந்து திருநாளில்.
0: வேக திரையை நாம எல்லாம் பார்த்திருந்தோம்னு சொன்னா என்ன பண்ணிருப்போம், உள்ள விழுந்து செத்துருடான்னு நினைச்சிருப்போம் இல்லையா? அந்த நேரத்துல
1: அவர் சொல்றாரு, அந்த வேக திரைன்னா அலை
0: அலை அலை வருது,
1: வந்து எதுக்கு வருதுன்னு தெரியுமா? வேக திரையடினால் வேத பொருள் பாடி.
0: அதான் அதை நம்ம கேக்குற மனநிலையில இருப்போம்.
1: வேத பொருள் என்னங்க? பிரணவம். பிரணவம் என்று இருந்தது.
0: ஓம்.
1: இப்ப நீங்க பீச்சுக்கு போயிட்டு காதை கொடுத்து கேளுங்களேன், ஓம்னு கேட்கும். இந்த அலை ஏன் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நடுக்கடந்து புரண்டு புரண்டு ஓடி வருதுன்னா, எப்படியாவது இந்த வேத பொருளை சுருட மாட்டோமா? அதை விட குயில் எப்படி உட்கார்ந்துருந்தான், எந்த நாளில் உட்கார்ந்துருந்தான், நாற்கோணத்துள்ளவர நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்ந்த பெருஞ்சோலை அந்தமாஞ்சோலை அதனிலோர் காலையிலே வேடர் வராத விருந்திருநாளில். குயிலுக்கு அதை விட தீபாவளி வேற என்ன
0: கிடையாது.
1: ஏமா, இந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு போய் யோசிக்கிறார்னா அவர் எப்படி வறுமையில் இருந்திருப்பாரு? அப்போ அப்படி நினைக்கிற
0: அறிவு செல்வம் கொட்டி கிடந்தது.
1: அப்படி அவரை நினைக்கிற நாம தான் பாவம் இல்லையா? ஐயோ அவர் பாவம், ஐயோ பாவம்னு அவரை பார்த்து சொல்றவன் தான் பாவம்.
0: கரெக்ட்.
1: அவர் ராஜா மாதிரி வளர்ந்தார். அது போல என்னுடைய தந்தையாரும் அவர் கடைசியில் 5 வருஷம் கடவுள் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கேன்.
0: சூப்பர் சார்.
1: நாங்கள் சிறு வயதில் நாங்கள் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நேரம் விசிட்டர்ஸ் இருப்பாங்க, பாலமுரளிகிருஷ்ணா வருவாங்க, பத்மா சுப்பிரமணியம் வருவாங்க, ஆரம்பீரப்பன் சார் வருவார், அப்போ மாப்போசி வருவார், உளுந்தூர்பட்டி சண்முகம் வருவாங்க, யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. வந்தாங்கன்னாக்கா 2 மணி நேரம் 3 மணி நேரம் சத

0: போவோம். வெட்டி கதையே இருக்காது அவங்க கிட்ட. ஏன்னா இவங்க கிட்டையும் இவ்வளோ பெரிய கான்டென்ட் இருக்கும், அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு கான்டென்ட், ரெண்டும் மோதிக்கும். ஏதாவது டவுட்னா வந்து கேட்பாங்க, தமிழில், இசையில், ஓவியத்தில். திடீர்னு ஆனந்தவுடன்லேருந்து ஓவிய குழு வந்துடும், ஒரு நாலஞ்சு ஓவியர்கள் ஒன்றா வந்து உட்காந்துப்பாங்க. அமுதோன் வருவார், அமுதோன் மாருதி சார்லாம் வந்து உட்காந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா ஆர்ட்டை பற்றி வேர்ல்ட் அப்படியே விக்கின் பாதம் அப்படி போயிட்டே இருக்கும். அது நாங்கள் அமைதியாக வீடு பின் ட்ராப் சைலண்ட் இருக்கணும், அம்மா தொடையை பிடிச்சிடுவாருண்ணா.
1: ஒரு இத்தனைக்கும் நீங்க அத்தனை குழந்தைங்க இருந்திருக்கீங்க,
0: வெளியமிச்சு விட்டுருவாங்க, எங்கேயாவது போய் விளையாடு, ஏதாவது தொலை, அப்பா
1: தொந்தரவு பண்ணக்கூடாது.
0: எல்லாம் ஜீனியஸ் வந்து உட்காந்துருக்கெல்லாம் ஜீனியஸ், எல்லாம் விஐபிஸ், அவங்களுக்குள்ள விவாதம் போது, டோன்ட் டிஸ்டர்ப்.
1: அப்படியெல்லாம் ஒரு சூழல் உங்களுக்கு அமைந்தது, இன்னைக்கு நாங்க உங்களை இப்படி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா அதுதான் இளமையில என்ன கொடுக்கப்படுதோ அதுதான் பிற்காலத்துல நாம இந்த சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும்.

0: நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு வந்திருக்கு சார்.
1: அப்படி பிஸியா எங்களை அணுகாம இருந்தவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் பெட்ல படுக்கிறாங்க, அது எங்களுக்கு லட்டு இல்லையா?
0: கூடவே இருந்திருக்கீங்க
1: அப்போ எனக்கு அது வரப்பிரசவம். ஐயோ அப்பா பார்த்துட்டு அப்பாடா படுத்தாரேன்னு தோணுச்சு. கூடியே இருந்து அவர்கிட்ட இருந்து கம்பராமாயணம், நளவெண்பா, பட்டினத்தார், பத்ரகிரியார், ரவி காலமேகம், காளிதாஸ், சான்ஸ்கிரிட் தப்பாக்கு தெரியும், ஏழு மொழி பேசுவார் அப்பா. அப்போ வேற வேற மொழிகள் இருக்க இலக்கியங்களை பற்றி இவ்வளவும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். அவர் காலை முடிச்சுக்கிட்டே கேட்பேன்.
0: பரவாயில்ல சார், அது உண்மையிலேயே குருகுலத்தில் இருக்கும்போது வந்துட்டு அந்த குருவுக்கு சேவகம் பண்ணிட்டே படிக்கும்போது அது ஒரு மனநிலையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்பாவை குருவாக அந்த இடத்துல பாவச்சு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதுதான் இன்னைக்கும் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு இருக்கு. இந்த இதுலேயே நீங்கள் இருந்திருக்கீங்க சார். எப்படி எல்லாம் உங்களுக்கு கலை, ஓவியம், இசை, தமிழ் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. ஆன்மீகமும் வரலாறும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ட்ராக், அது ஒரு ட்ராக் இல்லையா? ஆன்மீக பாடல்கள் இந்த பக்கம் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் நான் வந்து பெஸ்ட் ஃபில்ம் அவார்டு வாங்கினேன்னு சொல்றீங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குது, எழுதுறீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு வரலாற்று ஆய்வு, வரலாற்று நூல் எல்லாருமே எழுதலாம், பட் ஆய்வு அப்படின்றது வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு முகம். இந்த ஆர்வம் எப்படி சார் உங்களுக்கு வந்தது? ஆன்மீக பாடல் ஓகே எழுதலாம், இப்போ எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாலு வரை எழுதலாம் அப்படி தோன்றது வேற, அது உள் வாங்கி உணர்ந்து எழுதுறதுன்றது வேற.
1: இல்லை ஆன்மீக பாடல்லாம் எழுதுனது எப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு ஆன்மீக பாடல் எழுதுகிற பிளான் இல்லை. நான் வந்துட்டு வெண்ணிலா இலக்கிய விதின்னு ஒன்று வச்சுருந்தேன் காலேஜ் படிக்கும் போது. நம்ம ஜாம்பஜாரன் ஒரு இடம் இருக்கட்டும் பிடிக்கல, ஆரிய சமாஜம்னு சொல்லி ஒன்று இருந்தது. அங்கே வந்துட்டு மாதா மாதம் முழு நிலவு பௌர்ணமி நாட்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்வு பண்ணுவோம். பட்டிமன்றம், கவியரங்கம், சொல்லரங்கம் அப்படின்ற மாதிரி வழக்காடு மன்றம் ஏதாவது ஒன்று லிட்ரரி ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அந்த வெண்ணிலா இலக்கிய விதியை நாங்கள் ஆரம்பிச்சிருந்தேன் நண்பர்களோடு இணைந்து. அதுக்கு நாங்கள் போக வர இருக்கும் பொழுது என்னுடைய வீடு ட்ரிபிள் டிபி வெல் ஸ்ட்ரீட்டில், நான் ஜாம்பஜார் கேஃபுக்கு பேக் சைடில் ஆரிய சமாஜம், நான் அதை கிராஸ் பண்ணி பை வாக்கு தான் போவேன் வருவேன். அப்படி நடந்து போய் வரும்பொழுது நடுவில் சிம்ஃபனின்னு சொல்லி ஒரு கம்பெனி, ஆடியோ கம்பெனி,
0: ரெக்கார்டிங் சரிகமா மாதிரி,
1: சரிகமா மாதிரி சொல்ல போனால் அதை விட ரொம்ப ஃபேமஸ் தமிழில்
0: முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த சிம்பனி.
1: ஆமாம், தமிழ் ஆன்மீக உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருந்தது சிம்பனி கம்பெனி. அதனுடைய ஓனர் வந்து ராஜேஷ் துபாத்னு பேர், ஒரு பஞ்சாபி. ஆனால் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா இப்போ அவர் பஞ்சாபி மாதிரியே தெரியாது, நம்மளோட நல்ல தமிழ் பேசுவார். அவர் வந்து எனக்கு நண்பர். நான் அதை கிராஸ் பண்ணி இப்போ வரும்போது அவர் ஹாய் சொல்லுவோம், ஏன்னா அவரும் இந்து ஹை ஸ்கூல், நானும் இந்து ஹை ஸ்கூல்னால பழக்கம். அப்போது ஒரு நாள் ஏதாவது புது ப்ராடக்ட் பண்ணார்னாக்கா, ஒரு ஆடியோ எதாவது ரெக்கார்ட் பண்ணார்னாக்கா என்னை கூப்பிடுவார். கூப்பிட்டு இதை எப்படி கொஞ்சம் கேட்டு சொல்லுவேன்னு கேட்பேன், என்னோட கமெண்ட் சொல்லுவேன், திருப்பி நான் வெண்ணிலா இலக்கிய விதி போயிடுவேன். இப்படி ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார், ஒரு நிமிஷம் சார் நீங்கள் வெண்ணிலா இலக்கிய விதி அதை பண்ணி லிட்ரரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்களா? ஆமாம், நீங்கள் எழுதுவீங்களான்னு கேட்டார். ஆ சார், கவிதை எழுதுவேன், கல்லூரி கவிதைகள், காதல் கவிதைகள் அதெல்லாம் எழுதுவது உண்டு. ஆல் இண்டியா ரேடியோவில் சன்ஷைன் யூத் கிளப்னு வச்சுருந்தோம், அதில் எழுதுவோம். அதெல்லாம் அப்போ சார் அது அது வேறு பிளானில் இருக்கேன், இப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு அதை பண்ணணும். அப்போ அவர் சொன்னேன், இல்லை ஏன்னா அப்போ ஒரு ஆன்மீக ஆல்பம்
0: பண்ணுறேன்,
1: அதில் ஒரு ரெண்டு பாட்டு எழுதி கொடுக்க முடியுமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் வராது சார், எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் கோயிலுக்கு போகிறது நிறுத்திட்டேன். கோயிலுக்கு போக அதாவது அம்மா இருக்கும்போது அவங்க ஏதாவது வெக்கேஷன் கூப்பிட்டு போவாங்க, சிதம்பரம் ஸ்ரீரங்கம்னு கூப்பிட்டு போவாங்க. அவன் மறைஞ்ச பிறகு எனக்கு கோயிலே வெறுத்து போச்சு, போக மாட்டேன். என் கதை வேற சார், விட்டுருங்க, அது ஆன்மீக பாட்டுன்றீங்க, அதெல்லாம் வயசானவங்க எழுதுறது சார், அவங்களுக்கு தான் வரும். அவங்களுக்கு நான் சின்ன பையன், எனக்கு எப்படி வரும்? இல்லை சார், ட்ரை பண்ணுங்க சார், அது ஆகாது சார். எனக்கு தெரியும், இல்லை எனக்கு வராது,
0: எனக்கு வருமா வராதுன்னு எனக்கு தெரியும்,
1: தெரியும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நோக்கமும் இல்லை, அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். நான் சின்ன பையன், அதாவது மற்ற கேட்டிங்கன்னா பண்ணலாம், இது ஒரு கடை தெரியாது சார், போயிட்டேன். ரெண்டாவது நாள் மறுபடியும் அவர் இழுத்தார், இல்லை நீ நான் கம்போசிங் போகிறேன், சும்மா வரீங்களா கூட? ரொம்ப கம்பல் பண்றாரு, சரி போலாம். போய் உட்காந்து அரவிந்த்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர்
0: சார், நாங்க எங்களுடைய காலையில இன்னமும் வந்து நாங்க போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அருள்மணி மாலையில
1: யூ அரவிந்த்னு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. அவரு
0: ஆமா
1: ஜீனியஸ். அவர் அந்த ஆல்பத்தை தான் அறிமுகமாறாரு. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து முதல்ல இவர் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு, அவருடைய கம்போசிங் முதல் ஆல்பத்துடைய கம்போசிங். போறேன், யார் பாட போறது அப்படின்னாக்க, டிஎம்எஸ்
0: ஜாம்பவான்.
1: ஜாம்பவான் அவர் கம்போஸ் பண்ணுறாரு. அந்த மியூசிக்கை கேட்க கேட்க எனக்குள்ளே ஒரு கிளர்ச்சி, ஏ நல்லா இருக்க, அது டிஎம்எஸ் பாட போகிறாரு. எனக்கு என்னென்னா, அப்போ நான் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன், எனக்கு மூன்றாம் ஆண்டு முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு கவிதை புத்தகம் ரிலீஸ் பண்ணணும் பிளான். அப்போ தமிழ் புத்தகாலயம்னு இருந்து டிபி குளிச்சு, அதோடைய ஓனர் கண்ணன், அது கண்ணன் சார்கிட்ட போயிட்டு நான் அப்பயே கேட்டிருக்கேன், சார் நான் புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணோம் சார், ஏதாவது பத்திரிக்கையில் எழுதிருக்கீங்களா? இல்லைங்க. ராணியில் ஏதாவது? இல்லைங்க. வேற ஏதாவது எதில்? இல்லைங்க. எதுலையுமே பண்ணலையா? ஆமாம். புக்கை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? 1000 புக்கு போடணும், போட்டுட்டு இப்படியே உங்கள் வீட்டில் அடுக்கி வச்சுக்கணும், வர போகிறோம்னு நீங்கள் கொடுக்கணும், கொடுக்குறீங்களா?

0: அது மட்டும் இல்லை, அப்புறம் கழுத்துல ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தேன், ரெண்டு செயின் ரெண்டு பவுனுக்கு, அந்த செயினை அவுத்து குத்துட்டு போயிடணும்.
1: ஆனால் அது அன்னைக்கு காஸ்ட் அப்படி.
0: ஏன்னா உங்களுக்கு எந்த பேனரும் இல்லாத போது உங்க பேர்ல நாங்க செலவு பண்ணி போட்டு ரிஸ்க்ல எடுக்க மாட்டோம்.
1: இப்போ இருக்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் நம்ம வந்து புத்தக கண்காட்சி, புத்தக சந்தை அப்படின்ற ஒரு இது இருக்கு. அன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அந்த புக் ஃபேர். இன்னைக்கு அப்போ கிடையாது,
0: இல்ல இந்த அளவுக்கு எழுச்சி கிடையாது
1: கிடையாது.
0: அப்போ சொல்லிட்டாரு, அப்போ நான் சரி செயின் எடுக்கணுமா அது கூட அது சொல்லிட்டு அது நானே எடுத்து எடுத்து கொடுக்கணுமா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் அப்ப எனக்கு ஓடுது அந்த கம்போசிங் போது. இப்ப நான் கேக்குறேன், சார் இது ரெக்கார்ட் ஆச்சுனாக்கா ராஜேஷ் கிட்ட கேக்குறேன், சார் இது ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ கேசட் சார் போடுவீங்கன்னு கேட்டு. என்ன சார் ஒரு 10,000 கேசட் போடுவோம். புக்குனால 1,000 தானே, இது 10,000 ஆச்சா, எங்கே சார் இது கொடுப்பீங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கோயிலுக்கும் போகும், இது எல்லா கிராமத்துலையும் இது ஒலிக்கும்னு. பாட போகிறது யார்? TMS. புக்கு போகிறத விட இது ஈஸியாக இருக்கு, இன்னும் பெரிய ரீச் ஆச்சு. கம்போசிங் முடியுது, முடியும் போது போய் ஒரு பல்லவி எழுதுறேன். அந்த பல்லவி அவங்களுக்கு ஆடாடான ஆகிப்போச்சு. அது அரவிந்த் சாருக்கு பிடிச்சி போச்சு, இவருக்கும் பிடிச்சி போச்சு. சார் நல்லா இருக்கு, அப்படியே சரணம் ட்ரை பண்ணுங்க சார். டக்கு டக்குன்னு சரணம் வந்துடுது உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி. அது இதுக்கு எனக்கு பேஸ் எது? ஆல் இண்டியா ரேடியோ. இங்கே வந்து சன்ஷைன் நியூஸ் கிளப்ல நான் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க.
1: ஆல் இண்டியா ரேடியோ கொடுத்த ஒரு பேஸை வச்சு நீங்கள் கொடுத்தது இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ நாங்கள் போட்டுட்டு இருக்கோம்.
0: அப்போ காரணமின்றி காரியம் இல்லைன்னு தெரியுதுங்களா?
1: பிரபஞ்சம் எதையும் அப்படி கொடுக்காது.
0: என்ன ஏன் இங்கே சன்ஷைன் யூத் கிளப்ல வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்குதுன்னாக்கா, ஒரு நாள் நான் கம்போசிங்ல உட்காருவேன், சிம்பனிக்கு எழுதணுன்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குது கடவுள் காலம். அப்போ அது எழுதுறோமா, அது ரிலீஸ் ஆகி பெரிய
1: என்ன பாடல் நினைவு இருக்கா?
0: ரெண்டு மூணு பாட்டு. அப்போ
1: உங்களுடைய முதல் குழந்தை அப்படின்னு.
0: ஆமா, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை என்ற வார்த்தை பொய்யடா ஆரம்பிக்கும். கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை என்ற வார்த்தை பொய்யடா, பக்தியோடு போகும் வழியில் கல்லு முள்ளும் ஏதடா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அது அப்புறம் நிறைய காடென்ன மேடென்ன அது வந்தது. அதிகாலையிலேன்னு ஒரு சாங்கு, நிம்மதி தந்திடன்னு சாங்கு, நிறைய பாடி திரண்டிடன்னு ஒரு சாங்கு, எல்லாரும் ஸ்டோரி அம்மா பண்ணது. அதுக்கப்புறம் கடகட கடகடன்னு ஒரு 2,000-2,500 பாட்டு எழுதிட்டேன்
1: தொடர்ந்து.
0: எனக்கு எழுது பாடாத சிங்கர்ஸ் கிடையாது. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி அம்மா, சுசிலாம்மா, நம்ம சித்ராம்மா, சித்ரா சேஷி, எல்லாரும், மனோ, மின்மினி, சைந்தவி,
1: எல்லாரும் பாடி ஒரு லெவலுக்கு வந்து அறிமுகம்னு கிடையாது, உங்களுக்கே ஒரு திருப்தி வந்திருக்கும். அப்போ நீங்க அந்த ராஜேஷ் சாரை பார்க்கும் போது எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு?
0: இன்றைக்கும் நாங்க நிறைய நண்பர்கள். வேலுநாச்சியார் நான் பண்றேன் இல்லையா, போன 25th ஸ்டேஜ் பண்ணேன், அந்த ஸ்டேஜ்ல இருந்தாரு. கட்டி முடிச்சிட்டாரு வந்து. சரி நாங்க அதை சொல்லணும், என்னுடைய முதல் முதலாளி இல்லையா அவரு?
1: அதுதான் கேட்கல. இல்ல ஒரு தெருவுல போனோம் கூப்பிட்டு எழுத வச்சு, ஆனா இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய நன்றி கடப்பாடு அவருக்கு.
0: எனக்கு அவர் மேல நன்றி கடப்பாடு பெருசு. நாங்க அடிப்படையில் நண்பர்கள் அதான். அதுக்கு முன்னாடி எங்க நண்பர்களா இருந்ததுனால இணைஞ்சு வேலை செஞ்சோம். அது வந்துட்டு நான் ஒரு ரைட்டர் அவர் ப்ரொடியூசர்ன்ற மாதிரி பழக மாட்டேன். கடைசி வரைக்குமே கூட நான் 1999 இருந்து எழுதுறது நிறுத்திட்டேன். பாட்டு எழுதுறது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், போர் அடிச்சு போச்சு. திருப்பி அது ஏன் என்னத்தை செய்யறது அப்படின்னு சொல்லி சரி வேற ஏதாவது பண்ணுவோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது புதுசா ஒண்ணு அதே வந்து தகவல் அமைச்சுக்கும் தன்னைத்தானே.
1: கண்டிப்பா
0: எல்லாருக்கும் அது அமையும். அதே மாதிரி அனிமேஷனுக்குள்ள போனேன், அனிமேஷன்ல கொஞ்ச நாள் இருந்தேன், அப்புறம் தியேட்டருக்குள்ள மாறிட்டேன். தியேட்டருக்கு அதாவது ஒட்டு மொத்தமா கலை, அதுக்கு கீழே என்னென்ன உண்டு எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்க்கணும்.
1: பண்ணி பார்க்கணும், ஏன்னா நமக்கு ஆணி பேர் வந்து கலை தான் இல்லையா? அதுக்குள்ள நம்ம டிராவலாக ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு எல்லா ஜங்ஷனும் வந்து வந்துடும்.
0: அவ்வளோதான். அதில் என்னென்ன அவென்யூஸ் இருக்கு, அதில் எதெல்லாம் நமக்கு முடியுமோ, நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியை வச்சுக்கிட்டு அதை எவ்வளோ பெஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி பார்த்துருது.
1: சூப்பர் சார். தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு, அது நம்மிடமே கேள்வி கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மையே சிந்தனை சவுக்கால் அடிக்கக்கூடிய விசித்திரம் கொண்டது. அப்படி தனிமையை மொழிபெயர்க்கும், தனிமையில் நமக்கு துணையாகும் புத்தகங்களால் தன்னையே இந்த சமூகத்திற்கு உணர்த்தி வரும் ஆகச் சிறந்த படைப்பாளி ஸ்ரீராம் சர்மா. நேர்களே, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்றளவில் தொட்டு பார்க்கும் துறையெல்லாம் சிகரம் எட்டி பிடிக்க முயலக்கூடிய ஒரு மனப்பான்மை. நட்பின் பெருந்தக்க யாவுள என்பதைப் போல ஒரு ஆகச் சிறந்த நட்பின் விரல் பிடித்து தொடங்கிய பயணத்தில் சுவாரஸ்யம் சற்றும் குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார் பன்முக படைப்பாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். இந்த தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகள் தொடரும் எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 8:05. அதுவரை இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: படகிலே பூங்குழலி, சேந்தனமுதன், இளவரசர் மூவரும் பயணிக்கத் தொடங்கினார்கள். வழியிலேயே வந்தியத்தேவன் இறங்கிக் கொண்டான். ஏனென்றால் அந்த படகிலே நால்வர் பயணித்துச் செல்வது என்பது சற்று சிரம சாத்தியமான விஷயம் என்பதால் அடிக்கடி இளவரசர் நினைவு திரும்புவதும் மறுபடி மயக்கம் போட்டு விழுவதுமாக இருந்தாள். பூங்குழலி அப்போது எழுந்து நின்றாள்.
1: முடியாது, என்னால் முடியாது. இளவரசருக்கு தெரிந்தால் என்னை மன்னிக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் படகில் இரு. அந்த மந்திரவாதியை சேற்றிலிருந்து எடுத்துவிட்டு வருகிறேன். இங்கிருந்து இந்த இடம் கிட்டத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கால்வாயின் கரையில் குதித்தாள். அப்படியானால் நானும் உன்னுடன் வருகிறேன். அந்த பாதகனிடம் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றான் சேந்தன் அமுதன்.
0: இல்லை அமுதா, நீ படகில் இரு. இளவரசரை ஜாகிரதையாக பார்த்துக்கொள். நான் பூங்குழலியுடன் போய் வருகிறேன். எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பூங்குழலியை பின்தொடர்ந்து வேகமாய் ஓடினான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் மனக்கண் முன்னால் மந்திரவாதி மார்பளவு சேற்றில் புதைந்திருக்க, அவனைச் சுற்றி நரிகள் நின்று அவனை பிடுங்கி தின்ன பார்க்கும் பயங்கர காட்சி தோன்றிக் கொண்டிருந்தது. அதற்கிடையே இளவரசர் அவளை பார்த்து, பெண்ணே, நீ கொலைபாதகி என்று குற்றம் சாட்டும் காட்சியும் தோன்றியது. இந்த காட்சிகள் அவளுடைய கால்களுக்கு மிக்க விரைவை கொடுத்தன. மந்திரவாதியை அமிழ்த்திய சேற்று பள்ளத்தை அதிவிரைவில் நெருங்கினாள். அங்கே மந்திரவாதியை காணாமல் பெரும் ஏமாற்றம் அடைந்தாள். பின்தொடர்ந்து வந்த வந்தியத்தேவன் அவள் பக்கம் நெருங்கியதும் அவள் தயங்கி நிற்பதன்

0: காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். வேறு ஒரு சேற்று பள்ளமாயிருக்கலாம். கோடிக்கரையில் எத்தனையோ பள்ளங்கள் உண்டல்லவா, நீ மறந்து போயிருப்பாய் என்றான். புதரில் ஒரு முனை கட்டியிருந்த சேந்தன் அமுதனின் மேல் துண்டை பூங்குழலி சுட்டி காட்டினாள். பாவம், அவளால் பேச முடியவில்லை. சேற்றில் அமிழ்ந்திருப்பான் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, ரவிதாசனை அப்படியெல்லாம் கொன்றுவிட முடியுமா? அவனுக்கு 100 உயிர் ஆயிற்றே, தப்பிப்போயிருப்பான் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் புதரில் கட்டப்பட்டிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்து கொண்டான். பூங்குழலிக்கு ஆதரவாக அவ்விதம் சொன்னானே தவிர, அவன் மனத்திற்குள் ரவிதாசன் மாண்டுதான் போயிருப்பான், அவனுக்கு இந்த கோர மரணம் வேண்டியதுதான் என்ற எண்ணமும் தோன்றியது. இருவரும் அங்கே மேலும் நிற்பதில் பயனில்லை என்பதை ஒருங்கே உணர்ந்தார்கள். மீண்டும் கால்வாயை நோக்கி நடந்தார்கள். கால்வாயின் கரைகளை அங்கே இருபுறமும் மரங்கள் மறைத்து கொண்டிருந்தன. ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு நின்று இரு உருவங்கள் எட்டி பார்த்தது தெரிந்தது. அவற்றில் ஒன்று ஆண் உருவம், இன்னொன்று பெண் உருவம். அதோ என்று பூங்குழலி சுட்டி காட்டினாள். ஆமாம், அவர்கள் யார் என்று தெரிகிறதா? மந்திரவாதி ஒருவன், இன்னொருத்தி என் அண்ணன் மனைவி. எனக்கு முன்னால் அவள் வந்து மந்திரவாதியை விடுவித்திருக்கிறாள்.
1: நல்லதாய் போயிற்று.
0: நல்லது ஒன்றுமில்லை, கால்வாயில் படகு வருவதை அவர்கள் உற்று பார்க்கிறார்களே.
1: அந்த சமயம் இரண்டு உருவங்களில் ஒன்று திரும்பி இவர்கள் வரும் திசையை பார்த்தது. உடனே இரண்டு உருவங்களும் புதர்களும் அடியில் மறைந்து விட்டன.
0: ஐயோ, அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்கள்.
1: பேசாமல் என்னுடன் வா, நான் ஒரு யுக்தி செய்கிறேன். நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாதே, என்னை ஒட்டியே பேசு என்றான் வந்தியத்தேவன். இருவரும் முன்னர் சொன்ன உருவங்கள் நின்ற இடத்துக்கு சமீபமாக போனார்கள். அந்த இடத்தை கடந்து சிறிது அப்பால் சென்று கால்வாயின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டார்கள். பின்னால் புதரில் மறைந்திருந்தவர்களுக்கு தங்கள் பேச்சு நன்றாய் கேட்கும் என்று வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்தி கொண்டான்.
2: பூங்குழலி, இதோ பார், ஏன் கவலைப்படுகிறாய்? மந்திரவாதி செத்து ஒழிந்து போனான், போனதே க்ஷேமம் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயோ, என்ன பயங்கரமான சாவு என்றாள் பூங்குழலி.
2: கொலை செய்துவிட்டு இது என்ன பரிதாபம்?
0: ஐயோ, நானா கொலை செய்தேன்?
2: பின்னே அவன் சேற்றில் விழச் செய்தது யார்? நீதானே. திடீரென்று அப்புறம் உனக்கு பச்சாதாபம் வந்துவிட்டது. தப்புவிக்கலாம் என்று வந்தாய், அதற்குள் அவனை சேறு விழுங்கிவிட்டது. தப்புவிக்குத்தான் வந்தாயோ அல்லது செத்துப்போய்விட்டானா என்று பார்ப்பதற்குத்தான் வந்தாயோ? யார் கண்டது?
0: உன்னை யார் என்னை தொடர்ந்து வரச் சொன்னது?
2: வந்ததினால்தானே நீ செய்த கொலையை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது.
0: அடி கொலை பாதகி! நானா கொலை பாதகி?
2: ஆம், சந்தேகமில்லை, நீதான் கொலை பாதகி. நான் மட்டும் யோக்கியன் என்று சொல்லுகிறேனா?
0: அதுவும் இல்லை, நான் இளவரசரை கடலில் முழுகடித்து கொன்றேன். நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றாய். அதற்கும் இதற்கும் சரியாக போய்விட்டது. நான் செய்த கொலையை பற்றி நீ வெளியே சொல்லாமல் இருந்தால் நீ செய்த கொலையை பற்றி நானும் யாரிடத்திலும் சொல்லவில்லை. இளவரசரை கொன்றவன் நீதானா? சற்று முன் அவரை பார்க்கவே இல்லை என்று சொன்னாயே.
2: வேண்டுமென்றுதான் அப்படி சொன்னேன். இனிமேல் அப்படி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் கூறியதை ஒப்புக்கொள்வாயா மாட்டாயா?
0: மாட்டேன் என்று மறுத்தால்?
2: உடனே நந்தினி தேவியிடம் போய் நீ மந்திரவாதியை சேற்றில் அமுக்கி கொன்றதை கூறுவேன். நான் செய்த கொலைக்கு சாட்சியம் இல்லை, உன் கொலைக்கு சாட்சியம் உண்டு.
0: எப்படி? நந்தினி என்னை என்ன செய்து விடுவாள்?
2: வேறொன்றும் செய்ய மாட்டாள். உன்னை பூமியில் கழுத்து வரையில் புதைத்து யானையின் காலினால் இடரும்படி செய்வாள்.
0: ஐயோ, என்ன பயங்கரம்!
2: வேண்டாம் என்றால் நான் கூறுகிறபடி செய்வதாக ஒப்புக்கொள்.
0: என்ன செய்ய வேண்டும்?
2: அதோ உன் அத்தான் கொண்டு வருகிறானே, அந்த படகிலே ஏறிக்கொள். இரண்டு பேரும் நேரே இலங்கைக்கு போய்விட வேண்டும். அங்கே போய் உன் இளவரசரை நினைத்து அழுது கொண்டிரு.
0: எதற்காக நான் இலங்கை போக வேண்டும்? இங்கே இருந்தால் உனக்கு என்ன?
2: நீ போய் பழுவேட்டரையரிடம் என்னை பற்றி சொல்லிவிட்டால், அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் பேரில் அபிமானம் உண்டு, என்னை பழிவாங்க பார்ப்பார். எனக்கு இந்த உலகில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறது.
0: அட பாவி, இளவரசரை நீ ஏன் கொன்றாய்? அதையாவது சொல்லிவிடு.
2: சொன்னால் என்ன? நன்றாக சொல்லுகிறேன். இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரின் ராஜ்யத்தை பறிப்பதற்கு சதி செய்தார்கள். ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர், அவருடைய விரோதி என்னுடைய விரோதி. அதனால்தான் இளவரசரை கொன்றேன். தெரிந்ததா?
0: இந்த மகாபாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பாய்.
2: அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் சொன்னபடி நீ செய்ய போகிறாயா இல்லையா?
0: செய்யாவிட்டால் வேறு வழி என்ன? அதோ படகு வருகிறது, போய் ஏறிக்கொள்ளுகிறேன்.
2: இதோ பார், நன்றாய் கேட்டுக்கொள். படகில் ஏறியதும் நேரே கடலை நோக்கிச் செல்ல வேண்டும். கோடிக்கரை பக்கம் திரும்பினாயோ உன் கதி அதோ கதிதான். இங்கே இருந்து

0: நான் உங்கள் படகை பார்த்து கொண்டிருப்பேன். படகு கடலை அடைந்த பிறகுதான் இங்கிருந்து நகருவேன்.
1: சரி சரி, இங்கே இரு, உன்னை 100 நரிகள் பிடுங்கி தின்னட்டும்.
0: வந்தியத்தேவன் செய்த சமிகையை பார்த்துவிட்டு பூங்குழலி அங்கிருந்து விரைந்து போய் படகில் ஏறிக்கொண்டாள். படகு மேலே சென்றது. வந்தியத்தேவன் அவளிடம் கூறியபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அரை நாழிகை சென்றது. படகு கால்வாயில் வெகு தூரம் வரை சென்று மறைந்தது. திடீரென்று வந்தியத்தேவனுக்கு பின்னால் என்று ஒரு பயங்கர சிரிப்பு கேட்டது.

0: பட்டம் பிடித்தான். பொழுது புலர்ந்தது. கருநிற அழகியான இரவினும் தேவி உலக நாயகனை விட்டு பிரிய மனமின்றி பிரிந்து செல்ல நேர்ந்தது. நாயகனை தழுவியிருந்த அவளுடைய கரங்கள் லேசாக கடந்து விடுந்தன. வாழ்க்கையிலே கடைசி முத்தம் கொடுப்பவளைப் போல கொடுத்துவிட்டு இரவினும் தேவி இன்னும் தயங்கி நின்றாள். மாலையில் மறுபடியும் சந்திப்போம். நாலு ஜாம நேரந்தானே இந்த பிரிவு, சந்தோஷமாக போய்வா என்றது உலகம். இரவு தயங்கி தயங்கி உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றது. உள்ளத்திலே அன்பில்லாத கள்ளக்காதலனைப் போல இரவு பிரிந்து சென்றதும் உலகம் மகிழ்ச்சியினால் சிலிர்த்தது. ஆஹா ஆஹா, விடுதலை என்று ஆயிரம் ஆயிரம் பறவை இனங்கள் பாடி களித்தன. மரங்களிலும் செடிகளிலும் மொட்டுக்கள் வெடித்து மலர்ந்தன. எங்கிருந்தோ வண்டுகள் மந்தை மந்தையாக வந்து இதழ் விரிந்த மலர்களைச் சூழ்ந்து கொண்டு இன்னிசை பாடி களித்தன. விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள தட்டாரப்பூச்சிகள் நாலா பக்கங்களிலும் ஆனந்தக் கூத்தாடின. கீழ்வானத்தில் பொன்னிறம் கண்டது. வானச் சுடர்கள் ஒவ்வொன்றாக ஒளிமங்கி மறைந்தன. இதுவரையில் வானவீதியில் பவனி வந்து கொண்டிருந்த பிறைச்சந்திரன் நிற்கட்டுமா போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஓடையில் படகு மெல்ல மெல்லச் சென்று கொண்டிருந்தது. பட்சிகளின் கோஷ்டிகானத்தோடு துடுப்பு தண்ணீரை தள்ளும் சலசல சப்தமும் பூங்குழலியின் செவிகளில் விழுந்தது. திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரு கிளையில் வெடித்த இரண்டு அழகிய நீல நிற மொட்டுக்கள் ஒருங்கே மலர்ந்தது போல அவளுடைய கண்ணிமைகள் திறந்தன. எதிரே இளவரசரின் பொன்முகம் தோன்றியது. இன்னும் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கம்தானா அல்லது ஜுரவேகத்தில் இன்னமும் உணர்ச்சியற்று இருக்கின்றாரா? தெரியவில்லை. எனினும் அவருடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கிறது!
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: அருள்மொழிவர்மரை பற்றி கேள்விப்பட்டிருந்த வந்தியத்தேவன் ஒரு பேரரசின் இளவரசராக மட்டுமே அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவரோட நெருங்கி பழக தொடங்கியதிலிருந்து பெரிய மனமாற்றத்தை பார்த்துக்கிட்டு வரோம். தூங்கிக்கிட்டு இருந்த அராபியர்களை கொல்லும் யோசனைக்கு உடன்பட மறுத்துட்டான். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. மூணே நாள்ல பொய் பொன சுருட்டு சமயோசித்த தந்திரம் இதிலெல்லாம் பற்றுவிட்டு போயிடுச்சுங்கிறார் ஆசிரியர். பொன்னியின் செல்வரை தன் வானமாக கருதி சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கிற பூங்குழலி இப்ப தனக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக பார்க்க தொடங்கிட்டான். சேற்றில சிக்கிக்கிட்டவனின் ஓலக்குரல் கேட்டு மறுபடியும் திடுக்கிடுறார் அவர். இளவரசருக்கு தெரிஞ்சா என்னை மன்னிக்க மாட்டார்னு சொல்லிட்டு ரவிதாசனை விடுவிக்க ஓடுறார். சில குறிப்புகளை சிந்திப்போம். தாபம் என்கிற சொல்லுக்கு துன்பம், துயரம், வேதனை என்றெல்லாம் பொருள். இதை அடிப்படையாக கொண்டு உருவான தொடர்கள் அனுதாபம், பச்சாத்தாபம், பரிதாபம், மனஸ்தாபம். இப்படி அனுதாபம் இரக்கம், மனஸ்தாபம் மனத்தாங்கல், பரிதாபம் இறங்கத்தக்க நிலை, பச்சாத்தாபம் இறங்கத்தக்க நிலைக்கு உள்ளாக்கினதால ஏற்படும் பரிவு, கழிவிறக்கம், செஞ்ச காரியத்துக்காக அகச்சான்றின் உறுத்தல், இதன் காரணமாக விளையிற மன உளைச்சல், யானையின் காலினாலே இடரும்படி தண்டனை. இதை கேட்டதுமே புறநானூற்று பாடல் நம் நினைவுக்கு வருது இல்லையா? சோழன் கிள்ளி வளவன் கடையெழு வள்ளல்களில் ஒருவனான மலையமானின் குழந்தைகளை யானை காலிட்டு அழிக்க உத்தரவிட்டான். செம்பியன் மரபின் பெருமையையும் காரி மரபின் இரக்க குணத்தையும் எடுத்து சொல்லி கொல்லும் எண்ணத்தை கைவிடுமாறு அறிவுறுத்தினார் புலவர் கோவூர்கிழார். சொன்ன விதம் மனத்தை நெகிழ வைக்குது. அவங்க முகத்தை பார். முதல்ல யானையை பார்த்து அழுதாங்க, அப்புறம் அழுகையை மறந்து மருண்டு போய் பார்க்கறாங்க. விதவிதமா வர்ணச்சிறகுகள் உள்ள தட்டார பூச்சிகள் நாலா பக்கமும் ஆனந்த கூத்தாட்டின. ஒரே வாக்கியத்துல அருமையான சித்திரம். மிகவும் தொன்மையான உயிரினங்கள்ல ஒண்ணு தட்டார பூச்சி. இத தட்டாம்பூச்சி தட்டான்லாம் குறிப்பிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு தும்பி. பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல கம்பியை போல நீளமான உடல் அமைப்புடன் காற்றில கூத்தாடுவதை காணலாம். இன்னொரு வகை இன்னும் மெல்லிய உடலுடன் இயங்குவதையும் பார்க்க முடியும். இது ஊசி தட்டார பூச்சி, ஊசி தட்டான், ஊசி தும்பி. சாதாரண தும்பியின் சிறகுகள் ஏற்றத்தாழ்வா இருக்கும், ஊசி தும்பியின் சிறகுகள் இணைஞ்சிருக்கும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வா

0: வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் அவளோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

6:15 ஆயிட்டிருக்கு. கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பொறி படத்துலேருந்து வாங்க கேட்கலாம்.

நேரம் 9:20 மேடம். கேட்டுட்ருக்கீங்க திரைக்காலம். நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாட்டு தொட்டால் பூவலரும் படத்திலிருந்து அரபு நாடே சாங் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள்.

சில பாடலெல்லாம் எப்போ கேட்டாலும் அப்படியே மனசு லேசாயிடும். ஸோ அப்படியான ஒரு பாடல் தான் அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸில் கேட்க போகிறோம். லேசா லேசா படத்துலேருந்து லேசா லேசா சாங் கேட்கலாமா?

சம்டைம்ஸ் நம்ம வந்து யாருக்காவது ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ட்ரை போடும்போது நாட் ரீச்சபிள்னு வந்தால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். என் குட்டி இதயம் தவிக்கும், என் பிஞ்சு விரலும் துடிக்கும், உன் நம்பருக்கு ஃபோன் பண்ணவே ஃபோன் பண்ணால் சப்ஸ்கிரைபர் கேனாட் பி ரீச் அட் த மோமெண்ட் அப்படின்னு அந்த ரெக்கார்டட் வாய்ஸை கேட்கும்போது எவ்வளோ கடுப்பாகும் அப்படின்னு இந்த பாட்டு கேட்கும்போது நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எஸ், மொபைலா மொபைலா சாங் தான் உங்களுக்காக ரெண்டு மூவிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

ரிலேஷன்ஷிப்பில் திடீர்னு ஒரு நாள் சண்டை வந்துடுவோம். அப்போ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் கேட்கும்போது பயங்கர ஃபீலாக இருக்கும். ஒன்றா இருந்த ஞாபகத்தை நெஞ்சோட சேர்த்து வச்ச, தனியாக இருக்கும் வழியை மட்டும் தனியாக அனுபவித்தேன். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்க சாங்ஸ்லாம் அந்த டைமில் கேட்கும்போது அந்த ஃபீலிங்ஸை இன்னும் ஹென்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். 9:37 ஆகிட்டுருக்கு, கேட்டுட்ருக்கீங்க திரைகானம் சுபாஷ்ரீ கூட. அண்ட் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு ஆறு படத்துலேருந்து பார்க்காத சாங் தான், வாங்க கேட்கலாம்.

வர போகிற காலங்களில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஊக்கூட தான் அப்படின்னு நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்வோம். ஆனால் அதே வந்து லிரிக்ஸில் வச்சு அந்த பாட்டை கேட்கும்போது செம்ம ஃபீலாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்க பாட்டை நமக்கு பிடிச்சமானவங்களுக்கு அனுப்பிச்சி விடும் போது அதில் வேறு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். வாங்க விருமாண்டியிலேருந்து ஒன்றாவிட சாங் கேட்கலாம்.

ஒன்பது மணி 50 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்ருக்கீங்க திரைகானம். திரைகானமில் 2001 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்த சாங்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான சாங்ஸ், அவ்வளோ ரொம்ப ரொம்ப ப்ரீஸியான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. அழகிய சுகமாக சாங் எத்தனை பேருக்கு பிடிச்ச சாங் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த லிரிக்காச்சும் இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நைட் டைமில் கேட்கும்போது நச்சமாகவே வேறு லெவல் ஃபீலை கொடுக்கும். யாரையாச்சும் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபீலோடு சேர்த்து இந்த பாட்டை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நச்சமாகவே வேறு லெவலாக இருக்கும். லட்சம் இந்த சாங்.

50 படி 56 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் பாட்டாக திரைக்கோணத்தில் வரப்போகிறது ரட்சகர் படத்துலேருந்து கையில் மிதக்கும் களவாடி சாங். இந்த பாட்டை பற்றி நான் பெருசாக இன்ட்ரோவே கொடுக்க தேவையில்லை. இதுக்கு இந்த பாட்டு கேட்டவங்களுக்கும் சரி, இப்போ கேட்க போகிறவங்களுக்கும் சரி, இது அப்படியான ஒரு சாங். வாங்க கேட்கலாம்.

10 மணி கேட்க போகும் நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் உங்களோட ஃபேவரட் சாங்கு இந்த தருணத்தில் கேட்குறதுக்கு. என்ன பண்ணணும்னா 9444001023 9444001023. ஸோ இது இந்த நபருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் சாங்கு, அதாவது நைட்டில் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரியான சாங்கை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சாங்கை நான் ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக யாருக்கான பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்வதவர்த்தினி பொழிச்சலூர்லேருந்து சாங் கேட்டிருக்காங்க. மழை நின்ற பின்னும் உடைவாரந்த பின்பும் சாங் கேட்டிருக்காங்க. ராமன் தேடிய சீதை படத்துலேருந்து. ஓகே, கேட்கலாம் வாங்க.

நிமிஷம் ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட்டு வரப்போகிற பாட்டு தெட்டில் வந்து எடை தொடும் சாங். இந்த பாட்டை யார் கேட்டிருக்கா? மந்தவெளி விநாயகம் கேட்டிருக்காரு. வாங்க கேட்கலாம். ஸோ நீங்களும் உங்களோட சாங் ரிக்வஸ்ட்டை எதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9444-1023-9444-00-23. ஸோ இதுக்கு உங்களோட ஃபேவரட் சாங்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த சாங் இந்த ஷோவில் டியூன் ஆகும். அண்ட் இப்போது மந்தவெளி விநாயகம்காக சாங் கேட்க போகிறோம்.

11 நிமிஷம் ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு அக்கபக்கம் சாங் தான். சாந்தா சர்கமோட வாய்ஸ்ல கேட்க போறோம். இந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்ணிகையில இருந்து ஞானாம்பிகா கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ இந்த சாங் டியூன் ஆக போகுது. நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9444001023 இந்த நம்பருக்கு.

நிக்கல் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 10:17 ஆகிட்டுருக்கோம். ஸோ உங்களோட சாங் ரிக்வெஸ்ட்டை நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். எஸ் நிலா காய்கறது சாங் ஹரிஹரன் விஷன் தான் வேணும். என் அப்பாவுக்கு ஸ்பெஷல் டெடிக்கேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு விஹானா ஸ்ரீ மயிலாப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக சாங்கை நான் ப்ளே பண்ண போகிறேன்.

22 நிமிஷம் ஆயிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் கேட்க போற பாட்டு நீ பார்த்த பார்வைக்கு சாங் தான் வந்துட்டே இருக்கு, ஹேராவில் இருந்து. ஸோ இந்த பாட்டை வரலட்சுமி எழுமலை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். இணைந்திருங்கள்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூளை பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்
3: மத்தபடி 27 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கேட்க போற பாட்டு ஆனந்த ராகம் படத்திலிருந்து பேகம் கருக்குது. இந்த பாட்டை பூடுவல்லிலிருந்து ஹரிஷ்குமார் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த பாட்டை இப்போ கேட்க போறோம். நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங் கேட்கணும்னு நினைச்சிங்களா? 9444001023 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
4: மேகங்கருக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
5: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
6: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
5: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

குர்ஷிவாக்கம்லேருந்து திலக் சாங் கேட்டிருக்காரு. எஸ் அழகுக்கு தாய் பொறுப்பு சாங் ஆலிவுதான் மூவிலேருந்து. இப்போ அந்த பாட்டு தான் அவங்க கூட சேர்த்து நானும் கேட்க போகிறேன். வாங்க கேட்கலாம்.

மறுபடி 39 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஷோவில் வரப்போகிற பாட்டு தேவதையை கடின் சாங் தான். காதல் கொண்டேன்லேருந்து வந்துகிட்டே இருக்கு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி சாங் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இப்போ இந்த பாட்டை கேட்கலாமாங்க.

45 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங்ஸை நான் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ கேட்க போகிற பாட்டு என் சுவாச காற்றையிலேருந்து வந்துட்டு இருக்கு. எம் ஸ்ரீகுமார் நட்சத்திராவோட வாய்ஸில் இந்த பாட்டை ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காரு. வாங்க கேட்கலாம்.

பத்து நிமிஷம் ஆயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஷோவில் வரப்போகிற பாட்டு விடுதலை படத்துலேருந்து வழி நடிக்க காட்டு வழி. இந்த சாங்கை ரமணன் குஜராத்லேருந்து கேட்டிருக்காரு, வாங்க கேட்கலாம்.

பத்து மணி 56 நிமிஷம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் கடைசியாக வரப்போகிற பாடல் எஸ் மாப்பிள்ளை படத்திலிருந்து என்னதான் சுகமோ. இந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமழிஷை, அஸ்வினி, நாகராஜ், தோஹித், அஸ்விதா இவங்க நாலு பேருக்காகவும் இந்த பாட்டில் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போகல. இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

பதினோரு மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம். எஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான பாடல் உங்களுக்காக ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், அடியே அழகே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலே உடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

0: எஸ் 11:10 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் பேசிட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். உதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் நெஞ்ச கசக்கி பிழிஞ்சு பிட்டு போகிற பொண்ணே ரதியே ரதியே அப்படிங்கிற பாட்டு யாரடி நீ மோகினி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.
1: ஹாய், ஆர் யூ சிங்கிள்? பை மீ எ ட்ரிங்க். Let's go out, man.

எஸ் 11:15 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். நெஞ்ச கசக்கி புழிஞ்சு புட்டு போற பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக்கு படத்துல இருந்து பொட்ட புள்ள தொட்ட உடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. யோகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில கேட்கலாம். இசையிலையோடு இணைஞ்சிருங்க.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொட்டை புள்ள தொட்டாவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு குக்கு படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் இறகமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்டார் படத்துலேருந்து மச்சினியே மச்ச மச்சினியே அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டு நினைஞ்சிருங்க.

எஸ் மச்சினி மச்ச மச்சினி அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்துலேருந்து கேட்டு முடிச்சிங்களே. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஜனா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கார்த்திக் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இளங்கோ படத்துலேருந்து, ஐ மீன் இளங்கோ அவங்களுடைய அழகான வரிகளில் தீனா அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக அடுத்த பாட்டு காத்துட்ருக்கு. கீரணிச்சிருங்க இசை இலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்ன விளையாடி என்ன விலை அப்படின்னு காதலன் படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய வழிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. தாஸ் படத்திலிருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாமி கிட்ட சொல்லி போட்டேன், உன்ன நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருக்கேன் இசையில எவ்வளோ

11:42 ஆகிட்டு இருக்கு. சாமி கிட்ட சொல்லி புட்டேன் அப்படின்னு தாஸ் படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்களா, அவங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். டிஎம்மா அவங்களுடைய இசைலேக பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. பிரபு சோலமன் அவங்களுடைய இயக்கத்தில் தான் உருவான இந்த படம். கும்கி படத்துல இருந்து பாடல் காத்திருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசைலையோட.

எஸ் 11:47 ஆகிட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல். ஒன்றும் புரியல, சொல்ல தெரியல அப்படின்ற பாட்டு கேட்டு முடிச்சிங்கல. தொடர்ந்து உரியடி பாடலேருந்து மானே மானே அப்படிங்கிற பாட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஆண்டனி தாசன் அவங்களுடைய குரலில் கேட்கலாம். மன்னிச்சுருங்க இசையோட.

எஸ் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். எஸ் ரைட், விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே, அந்த வரிசையில் நம்மோட நிகழ்ச்சியில் ஓனல் வாயில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலிநகரம்லேருந்து மகாதேவன் இணைஞ்சிருந்தார். இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடலெல்லாம் பட்டைய கலப்புது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோம சுந்தர பிரபு சொல்லியிருக்காரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தரம், அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணிய கார்த்திகேயன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழு கிணறு அபுதாஹேர் நிறைய பூங்கொத்துக்கள் அனுப்பியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அடிய அழகே பாடல் கொஞ்சம் பேசிட வேண்டாம் பாடல் அருமை அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி, அன்பு அறிவிப்பாளர் சகாபாத்திமனவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹேமலதா, மனசு மயங்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வீரராகவன், இனிய இரவு வணக்கம், மனசை மயக்கும் நேரம் இது, நித்திரை கலைக்கும் காலம் இது, பண்பலை வானொலி கோலம் இது, செவிகள் கேட்கும் இன்பம் இது, பாடல்கள் இருக்கும் தேனம் அது, நேயர்கள் விரும்பும் காலம் இது, வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம், அவரும் அன்புக்குரியவர்கள் மற்றும் அழகானவர்கள், அற்புத அறிவிப்பாளர் சதா பார்த்திபனவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் கன்னியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி, பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட், 11:54 நம்மோட நினைஞ்ச நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ் ரைட், உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாட்டு

ஷாகுல் ஹமீத் மற்றும் ஸ்வர்ணலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில், சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில் உருவான படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரைட், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்டில்மேன் படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க, திரும்பவும் காலையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

நேரம் சரியாக 12 மணி. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பெரு பூந்தோட்ட நாசக்காரன்.
1: என்னடா சொல்றேன்,
0: ஆதாம் ஏவால் தொடங்கி அண்ணன் விஜயகாந்த்ல இருந்து இளைய தளபதி விஜய் வரைக்கும்
2: ஏகப்பட்ட ஆள் இருக்கு. ஐடியா நூறுக்கு காதல் சேர்த்து வைக்க,
0: ஆனா நமக்குன்னு யார் இருக்கா?
1: சோ

0: ஆபரேஷன் டிஸ்கான் அப்படின்னா
1: கண்டதும் காதல், காணாமல் காதல், எஸ் சொல்லி காதல், எஸ் எம் எஸ் காதல், ஒன் சைட் காதல், வாட்டல் ரூம் காதல்,
2: அத்தனை காதலையும் உத்தரவாதமாய் பத்தே நாளில் பிரிக்க வேண்டுமா? அனுவேட்டை முகரி டிஸ்கான் பாபுலர் ரயில்வர்கள்.
0: எஸ் ஐ எம் ரெடி.
3: ஐயா அந்த ரெடி இல்லை,

0: சாரி,
1: நோ ஜாதி நோ மதம், முரமாம கான்செப்ட் ஓகே தான். அப்புறம் அவனை கட் பண்றதுக்கு நாம இன்னொரு ஆபரேஷன் பிளான் போட
2: வேண்டியிருக்கும். ஒண்ணு சேர்ந்து சாம்பலான காதல் தோடி எலும்பு செஞ்சு வசிய வங்கி பருவத்து மத்தியில பூசி மட்டும் விட்டியானா பருவத்து காதல் எல்லாம் பறவையா வளர்ந்து.

0: ஆல்ரெடி மேரிட். ஆத்துக்காரன் ஆறாவது படிக்கையிலே ஆத்தோட போயிட்டான். இப்ப அவ வீடு. ஐடியா எப்படி?
1: அவன் அப்பாக்கு ரெண்டு தாரம், இவன் அப்பாட்டி பையன். சோ சத்திரிமா கிடையாது.
0: ஆக்சிடென்ட் ஆனதுல அவ ஒரு லேடி செய்து மேல் மாடி லேது. எப்ப வேணாலும் பைத்தியம் பிடிக்கும் சொல்றான்.
1: அவன் பகல்ல தான் ஜென்டில்மேன், நைட் ஆனா வாக்மேன். தூக்கத்துல நடக்க வியாதி இருக்குன்னு
0: சொல்றான். அவளுக்கு அம்னீசியா, மனமேடையிலே அவனை மறந்துடுவான்.
1: அவன் பயங்கர கஞ்சம், ஹனிமூனுக்கே தனியா தான் போவான்.
0: அவன் நாஷ்டா பதில தண்ணி அடிப்பா.
1: அவன் புகழ்பெற்ற புள்ளிராஜா.
2: சரி ஓகே, நாம ரெண்டு பேரும்
0: க்ளோஸ் பண்ற வரைக்கும்

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக திருத்தணி முருகா எனும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வரி இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ மீனாட்சி சுப்ரபாரதம் எம் எஸ் சுபலக்ஷ்மி குரலில்.

5:20 தெய்வீகாராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஐங்கிரி நந்தினி சூத்திரம் கேட்கலாம். சுனந்தா ஸ்வனலதா குரலில்